நேரம் இரவு 8 மணி. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபெமெல் ஸ்டார் நைட். டொரண்டோவில் இப்பொழுது 13 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடனே 14 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸும் உடனே 18 டிகிரி செல்சியஸாக உணர இருக்கின்றோம். 2.4 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்திய கூறி இருக்கின்றது. திங்கட்கிழமையை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸும் உடனே 23 ஆகவும் உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 1 சென்ட் குறைவடையே இருக்கின்றது. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7. eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த மணித்தியாலத்தை இலங்கிருக்க வரும் முதல் பாடல் கதி செல்வகுமாரின் தயாரிப்பில் வந்தது.

கே கே பிரதர்ஸின் தயாரிப்பில் சுதர்ஷனின் இசையில் கே வி செல்வன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:14 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அடுத்த பாடலுடன் சுபவீன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 Little Road ஸ்கார்போரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ட் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி, இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது,
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
9: Weekend, East FM 102.7.

சாரி, ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆஃப்.

0: பாடலுடன் வினோத் டிசிந்துஜன் திலக்ஷன் கௌசல்யா பாடியிருக்கிறார்கள். நேரம் 8:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அடுத்த பாடல் 10 ரூபா புரொடக்ஷனின் தயாரிப்பில் வந்தது, ரிதுஸ் ரமணியன்.
1: அவளுக்காக ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணி விடுற, அவளோட காதுல சொல்ற முடிஞ்சு

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் சுரங்கத் தொழில் ஆய்வுக்கான வரி மீளழிப்புகளை விரிவாக்கம் செய்யும் தேர்தல் வாக்குறுதியை மத்திய லிபரல் அரசு நிறைவேற்ற வேண்டும் என நோவஸ்கோஷியா, மணிடோபா, சஸ்கச்சுவான், அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா, யூகோன் ஆகிய மாகாணங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. சிறிய நிறுவனங்களுக்கு இது உதவும் என அவை சுட்டிக்காட்டியுள்ளன. கனடாவில் வேகமாக அதிகரிக்கும் முதியோர் தொகையும் குறைந்துள்ள குடிவரவும் பொருளாதாரம் மற்றும் நுகர்வு போக்கினை மாற்றியமைப்பதற்காக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த சதாப்தத்தில் வேகமாக உயர்ந்த குடிவரவு கனடாவின் தொழிலாளர்

0: வலிவினை அதிகரித்த மறுபுறத்தில் வீட்டு வசதி மற்றும் சமூக சேவைகளில் அழுத்தங்களை ஏற்படுத்தியதாக அது கூறியுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டமை பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வெற்றியாக கருதப்படும் நிலையில் தமிழர்கள் எவ்வாறு தம்மை இளைஞர்களாக உணர முடியும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே பெரும்பான்மை இன ஆட்சியாளர்கள் இனியேனும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவைகளை ஆரம்பித்து வைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார். போரூரில் இடம்பெற தொடக்க நிகழ்வில் பிரதமரை முதலமைச்சர் விஜய் வரவேற்பதுடன் இருவரும் புதிய மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய உள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742 6478910742.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்கார்போரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம்,
2: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில், பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிரபா பாலகிருஷ்ணன் புர்ஜி பாடிய பாடலை கேட்டுக்கள். நேரம் 8:45 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். பெறும் அடுத்த பாடலுடன் அஜித் சிவகுமார்.

இந்த கவர் பாடலை பாடியிருந்த ராஜேஷ் சிவகுமார். நேரம் 8:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபெமல் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் முதலில் காலநிலையை பார்த்துவிடலாம். இப்பொழுது 13 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உள்ளே 14 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸும் உள்ளே 16 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமையை பார்க்க போனால் 21 டிகிரி செல்சியஸும் உள்ளே 23 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாக்கத்தில் பெட்ரோலின் விலை 1% குறைவடையே இருக்கின்றது. இன்று கலந்து சிறப்பித்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்தனைகளுக்கு நமது நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல்கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். வணக்கம் நேயர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: லைக் ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரோண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
2: Sigma's an action adventure film.
3: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
2: Filled with lot of new fresh elements.
4: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
2: Like heist, treasure hunt.
5: இன்னொரு கோடி.
6: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
1: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
1: சிக்மா
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
11: கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
12: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனீசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி, நியூ கமர்ஸ், IFHP, ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷன்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 7 நாட்களும் திறந்திருக்கும். அனைத்து ட்ராக் பிளான்ஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி. வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி, 5928 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், இரா பிளாசாவில், 416-678-2911.
13: என்ன யோசினை?
14: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
13: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
15: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
16: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: مجنون دل من، ای خدا مجنون دل من، ای خدا مجنون دل من.
1: FM 102.7 East FM.

0: من بی خود و مجنون، دل من بی خود و مجنون، دل من.
1: FM 102.7 East FM.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 437-860-7002.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: லக்ஷ்மி ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் 31 மாலை 6:30 தமிழ் இசை கலாம் என்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
6: Weekend East FM Tamil 102.7.

0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
7: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: டொராண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
12: Weekend East FM Tamil. 32.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க் .ca.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ், எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ், எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462, 4462.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5 முதல் 10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: VJ Productions, விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய், ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 2930550. Good Life Flooring.ca.
7: Weekend East FM 102.7. It's cool.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: டொரோன்சோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh 416-788-2426.
3: ஜனிஷான் உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி சிஐபிசி பிஎம்ஓ டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் 6478910742
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: கோபிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரூவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ். 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரூ. 416-522-1775. 416-522-1775.
9: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க.

0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
8: Like a production, Subhashkaran, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து, இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
9: சிக்மா இஸ் an action adventure film.
10: அப்பா பயமா சொல்லிடுப்பா.
9: Filled with lot of new fresh elements.
11: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
9: Like heist, treasure hunt.
12: ஐநூறு கோடி.
13: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
8: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
14: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
8: சிக்மா,
15: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் FM, வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் FM,
16: தி கிரேட்டஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உள்ளம் கொள்ளை கொள்ளும் இனிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் இனிய காலை பொழுது.

பறவைகள் கொண்டாடுகிற, பூக்கள் கொண்டாடுகிற, மனிதர்கள் கொண்டாடுகிற, மற்ற உயிரினங்கள் கொண்டாடுகிற இனிமையான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை பொழுதில் இணைந்திருந்து உங்களோடு கருத்துக்களையும் இசை பாடல்களையும் பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு மிக மிக இனிமையானது. அந்த இனிமையான தருணத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிமையாக அமைந்தது.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

0: நேரம் காலை 9:04, டொரண்டோ 12°C, 13°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அக்டோபர் மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடும் 24 அளமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இப்போது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். யூடியூப்பில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அதே நேரம் தொடர்புகளுக்கு 4862412 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. 12°C, 13°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இப்போது மழையோடு கூடிய ஒரு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 16°C ஆக இருக்கப் போகிறது. தொடர்ந்தும் காலை காற்றலையில் 11 வரை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் உங்களோடு நாங்கள்
1: வாகினி சிவபாலசுந்தரம்
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே. வணக்கம் வாகினி.
1: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் மாதம் 11 மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பார்த்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்டர் ஃபெமின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: இன்னைக்கு என்னுடைய நவராத்திரி காலமாக இருக்கின்றது. எனவே நாங்களும் ஒரு அம்மனோடு சேர்த்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கணும். அப்படியா பாயினி?
1: அந்த அம்மன் நான் தானே.
0: இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைனர்களே, காலையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது.
1: அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இன்று நாளை பொறுத்தவரையில் சூரிய உதயம் காலை 7:28 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை மாலை 6:41 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நவராத்திரி காலத்துல சஞ்சீவன் ஒரு குட்டி கதை ஒன்று இருக்கு, நான் ரஜினிகாந்த் மாதிரி தூங்கிட்டேன்
0: பாருங்க.
1: அப்படின்னா அந்த குட்டி கதை என்னன்னு சொன்னா, இந்த அம்மன் இருக்கிறா தானே, அம்மனை வந்து எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா பெண் சக்தி அதானே, அப்ப ஆக்குவது அழிப்பது போன்ற எல்லா சக்தியும் அந்த பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல அம்மன்ட்ட கேக்குறாங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் இப்ப உங்களை நாங்க கொண்டாடுவோம், இந்த 9 நாட்களும் உங்களை வச்சு கொண்டாடுவோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எவ்வளவு இடத்துக்குன்னு தான் போறது, அவங்களுக்கு தான் எவ்வளவு பிஸியான ஸ்கெட்யூல் இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்களாம், எனக்கு பதிலா நீங்க இவங்களை கொண்டாடுங்கன்னு யாரையோ காட்டினாங்களாம். யாரு என்று சொன்னா, சின்ன பெண் குழந்தைகள். அதாவது உங்களுடைய வீட்டுல வந்து பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல அம்மன் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த பெண் குழந்தைகளை கொண்டாடுங்க, அவங்களுக்கு அவங்கள பாதுகாப்பாக வச்சிருங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுங்க, கல்வியை கொடுங்க, வீரத்தை கொடுங்க, அவங்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுங்க, அவங்களே அவங்கள பார்த்துக்கொள்ற அளவுக்கு அவங்கள வளர்த்து விடுங்க. அப்படி செய்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பார்த்துக்கொள்ற மாதிரி அப்படின்னு சொல்லி.
0: இது தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ தெரியல,
1: தெரியாம தான் நாம எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சு பேசியிருக்கிறோம்.
0: ஆனா இந்திய நாடுகள் பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: பாத்தீங்களா பாத்தீங்களா, அவனா போய் சொல்லல அப்படின்னு சொல்லி அம்மன் சொன்னாவான், கேட்டவங்க வந்து சொன்னாங்க எங்களுக்கு.
0: ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஒரு பன்னாட்டின் நாளாக இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்ற ஒரு நாளாக அக்டோபர் 11ஆம் நாள் 2011 ஐநா பெண் குழந்தைகள் தினமாக அங்கீகரித்திருக்கின்றது.
1: அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எந்த குழந்தை இருந்தாலும் அவங்கள அவங்களே பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு நீங்க அவர்களே தயார்படுத்துறது,
0: அவங்கள அவங்களே வாழ விடுங்க,
1: அவங்களாவே அவங்கள பார்த்துக்கொள்ளணும். அதாவது இன்னும் ஒருவரை தங்கி வாழாமல் பொருளாதார ரீதியிலோ அல்லது மன ரீதியிலோ அல்லது அவங்களோட அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யற ரீதியிலோ தங்களோட தேவைகளை அவங்களே செய்து கொள்ற மாதிரி வளர்க்கறது தான் இப்ப பேரண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 11ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. 2011ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டு 12ஆம் ஆண்டு முதல் உலகளவில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து பல விடயங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்தால் இடம்பெற்று இருக்கின்றது.
0: இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகமாக இருக்கின்ற சிட்னி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டது 1852ஆம் ஆண்டாக இருக்கின்றது. நீராவி படகு கப்பல் சேவையாக இருக்கின்றது. ஜூலியானா சேவை நியூயோர்க்கும் நியூ ஜெர்சிக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டதும் 1911ஆம் ஆண்டு இதே நாளாக இருக்கின்றது. மக்டோனியா, வடக்கு மக்டோனியா அல்லது வடக்கு மெசடோனியா என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற ஒரு நாடு தேசிய விடுதலை போரை ஆரம்பித்துக் கொண்டதும் இன்றைய நாளாக இருக்கின்றது. 41ஆம் ஆண்டு
1: இதே நாளில் நிறைய பிரபலமானவர்கள் வந்து பிறந்திருக்கின்றார்கள். நோர்வேஜியினுடைய நோர்வேயை சேர்ந்த வரலாற்று வியலாளர் எர்ன்ஸ்ட் சார்ஸ் அவருடைய பிறந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ரூஸ்வெல்ட், அமெரிக்காவின் மிக பிரபலமான அரசியல்வாதி, அவருடைய மனைவி எலினோர் ரூஸ்வெல்ட் அவருடைய பிறந்த தினமும் இதே நாளில் 1884ஆம் ஆண்டாக இருக்கின்றது. குலசிங்கம், இலங்கையினுடைய பிரபலமான வழக்கறிஞர் அத்தோடு ஊடகவியலாளர் அரசியல்வாதி, அவருடைய பிறந்த தினம் கூட இதே நாளில் 1890ஆம் ஆண்டு.
0: வரலாற்றில் பதிவாக சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் ஒரு சதத்தினால் குறைவடைந்திருக்கிறது. நள்ளிரவில் லிட்டர் ஒன்றுக்கான விலை 181.9 சதங்களாக இருக்கிறது. ஜிடிஐ பெரும்பகத்தை பொறுத்தவரையில் இலக்கம் 11.49 மார்னிங் சைட் ரெவன்யூ விளைந்திருக்கின்ற எஸ்ஓவில் நீங்கள் குறைந்த விலையாக 165.9 சதங்களுக்கு லிட்டர் ஒன்றை இப்போது பெற்றுக் கொள்ளலாம்.
1: வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான வீதிகளில் போக்குவரத்துகள் சுமூகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்ன, நீங்க யாரும் எழும்பல, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நீங்க எழுப்பிட்டீங்க என்றாலும் வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள் மக்களே. என்னடா இந்த காரநிலை வந்து, நாங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தானே கடந்த வாரம் கூட, காலமேல குளிருது, பிற படிப்படியா வெப்பநிலை அதிகரிக்குது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முகில் கூட்டத்துடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது.
0: 9:13 சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, இன்றைய நாளும் 11 மணி வரை காலை பொழுதனுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு நீங்களும் இணைந்திருக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லாய் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மறு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். ஜிடிஐக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லாய் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
3: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 437-860-7002, 437-860-7002.
6: Leica Production, சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரோண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: Sigma's an action adventure film.
8: Abba, bye marba, solid ba.
7: Filled with a lot of new fresh elements.
9: Inga soodum bodiyum or coin oda rendu pakkam mari.
7: Like heist, treasure hunt.
10: Inoru kodi.
11: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ san thana neenga.
6: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
12: Audience ki enna theviyo adu pannu Sigma.
13: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
14: அது சரி.
13: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
14: என்னது,
13: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
13: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

0: சில பாடகர்கள் சில இசையமைப்பாளர்கள் சில பாடல்களுக்காகவே கொடுப்பார்கள் என்ற மாதிரி ஹரிணிக்காக வித்யாசாகர் வச்சிருந்த முத்து தான் இந்த அப்படியே சொல்லி சொல்லலாம்.
1: நிறைய பேர் பாடினா சஞ்சீவன் இப்படி இவங்கள மாதிரி இன்னொரு வயசு இருக்கோ அப்படின்னு சொல்லி நாங்க நினைப்போம். எஸ்பிபி மனோ ரெண்டு பேர்ட்ட வயசும் சில நேரத்துல சின்ன வயசுல எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ஒரே மாதிரி ஆக்களோ
0: சின்ன வயசுல உங்க சின்ன வயசுல
1: கிட்டத்தட்ட கிபி கிமு அப்படி. ஆனா ஹரிணிட்ட வயசு வந்து எங்க இருந்து கேட்டாலும் அது ஹரிணி தான் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவ்வளவு சொலிடான ஒரு வயசு.
0: அதான் இப்ப சாயபெங்கர் வந்து போட்டு சாலிக்கிறார் போல் இருக்கிறார் பரம்பரையில வந்து. 9:28 சிட்டி ஆஃப் டொரண்டோ நீண்ட வார விடுமுறை இரண்டாம் நாளாக இருக்கின்றது. தேங்க்ஸ் வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் ஆக இருக்க போகிறது. திங்கட்கிழமை நிறைய விஷயங்கள் வந்து மூடப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள் திறந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். இதில் குறிப்பாக அட்ராக்ஷன்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் ஆர்ட் கேலரி ஆஃப் ஒன்டாரியோவாக இருக்கலாம், காசலோமா, கனடாஸ் ஒண்டர்லேண்ட், சி அண்ட் டவர், ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேம், ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர், ரிப்ளேஸ் அக்யூரியம், ராயல் ஒன்டாரியோ மியூசியம், டொரண்டோ ஜூ, ரிவர்டெல் ஃபார்ம் ஆகியவை வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். குறிப்பாக 10 மணியிலிருந்து 4 மணி வரையான காலப்பகுதியாக இருக்க போகிறது. மால்ஸை பொறுத்தவரையில் பிரமிலா சிட்டி சென்டர், ஈட்டன் சென்டர், ஹில் கிரஸ் மால், மார்க்வில், பசிபிக், அதேபோன்று ஸ்குவாவன், டொரண்டோ பிரீமியம், அப்பர் கனடா மால் ஆகியவை திறந்திருக்கும். டஃப்ரீன், ஸ்காப்ரூ டவுன் சென்டர், ஃபேவியூ மால், ஷோர்பே கார்டன், ஷப்ஸ் டான்மெல்ஸ், யோக்டேல் மால் ஆகியவை மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் மட்டும்
1: டொரண்டோ மாநகராட்சி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 26 நடைபெறுது. நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இதனை முன்னிட்டு முட்கூட்டிய வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் வந்து இந்த வாக்களிப்பின் மூலம் உங்களுடைய மேயர், மாநகர மேயர், நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் பாடசாலை சபை உறுப்பினர்களை தெரிவு செய்யும் இந்த தேர்தலில் பொதுமக்கள் பங்கேற்குமாறு நகர நிர்வாகம் ஊக்குவித்து வருகின்றது. குறிப்பாக பார்க் டேல் ஹைபார்க் தொகுதியில் நகரசபை உறுப்பினர் பதவிக்காக 10 பேர் போட்டியிடுறாங்க. ஆகவே உங்களுடைய கடமை மற்றும் உரிமை இதை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை டொரண்டோ நகர் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. டிடிசி லைனினுடைய 2 லைனில் சுரங்க ரயில் சேவையின் ஒரு பகுதி இந்த வார இறுதியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளது. கிப்ளிங் மற்றும் ஜெயின் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் சேவை நேற்றைய தினம் ஆரம்பித்து இன்றைய தினமும் கூட பராமரிப்பு பணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக மாற்று பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நாளையும், அதாவது நீண்ட வார விடுமுறையின் 3வது நாள் தேங்க்ஸ் கிவிங் தினமான நாளையும் கூட காலை 11 மணி வரையில் சென்ட் ஜோர்ஜ் மற்றும் பிராட்வியூ நிலையங்களுக்கு இடையிலும் மாற்று பேருந்து சேவை வழங்கப்படும். தேங்க்ஸ் கிவிங் விடுமுறையை முன்னிட்டு நாளை டிடிசி ஞாயிற்றுக்கிழமைக்கான அட்டவணையில் இயங்கும் என்றும் சொல்லியிருக்கின்றது.
0: 9:30 நேற்றைய நாள் போன்று இன்றைய நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஊக்கம் தருகின்ற கூற்றொன்றினை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நேற்று சொன்னது போன்று இன்றைய நாள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நேற்று வந்து சொல்லியிருந்தோம் இந்த உணர்வுகளை காட்டிலும் மனம் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தோம். என் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிகின்றவன் தான் ஒரு வலிமையான வாழ்வை வாழக்கூடியவனாக இருப்பான் சொல்லி அதனால்தான் சொல்வார்கள், இந்த எல்லாம் துறந்த முனிவர்களிடம் வந்து பேசுவது கடினமாக இருக்கும் அப்படின்னு
1: சொல்லி. அதான் கொஞ்ச நாள் என்னோட கஷ்டமா இருக்கு எல்லாரும் சொல்றாங்க.
0: நீங்க வேற யாருக்கும் இது பதில் சொல்றீங்க ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க பாகினியை சார்ந்தவங்க யாரும் தெரிஞ்சு அடிக்கடி நாங்கள் பேசுகின்ற ஒரு விஷயம் என்றால் எல்லாமே உடன் நடக்கணும், எல்லாமே உடனங்களுக்காக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கை நாங்கள் ஸ்கிரிப்டா போயிடும், அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும்.
1: அதாவது பேஷன்ஸ், பொறுமை என்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. உங்களுக்கான ஒரு டைம் இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு வெற்றியாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட், அப்ரிசியேஷனாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கென்ற ஒரு நேரம் இருக்கு. அந்த காலத்திற்கு நீங்கள் பொறுமை, அதுக்காக நீங்க எதுவுமே முயற்சி ஒன்றும் செய்யாம இருக்கணுமாண்டா இல்ல, உங்களுக்கான முயற்சியை போடுங்க. ஆனா உங்களுக்கான ஒரு காலம் வரும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குதானே, அந்த நன்றி உணர்வு, நம்பிக்கை, ஹோப், இதுதான் உங்களை உயிர்ப்போடு வைத்திருக்கும். இந்த வானத்தில் இருக்கிற நிலவு ஒரு பொழுதும் வானத்தில் தனக்கான இடத்தை நிரூபிக்க அவசரப்படுவது இல்லை. அதுக்கு ஈஸி என்ன, அது
0: ஒண்ணுதான் இருக்கு.
1: இன்னொரு நிலவு இருந்து அந்த இப்ப ஏதோ ஒரு கிரகத்துக்கு 2 நிலவு இருக்கு, அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அது மெதுவாக அதுதான் அந்த நிலவுக்கும் பிரச்சனை. ஆனா எங்களை பூமியை பொறுத்த வரைக்கும் நிலவுக்கு பிரச்சனையே இல்லை, அது ஒன்றுதான் இருக்கு. மெதுவாக நகர்கின்றது, தன்னுடைய நேரத்தில் ஒளிர்கிறது, யாருடைய அனுமதியையும் கேட்பதில்லை. அதற்கு தெரியும் தன் இருப்பை நிரூபிக்க அவசியம் இல்லை என்று. ஆனால் நாங்கள் மற்றவர்களை விட முன்னேற வேண்டும், நம் மதிப்பை நிரூபிக்க வேண்டும், நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நாம் யார் என்று காட்ட வேண்டும் என்று அவசரப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த அவசரத்தில் நம் பயணத்தின் அழகையே மறந்து விடுகின்றோம். எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான காலம் டைம் வரைக்கும் நீங்களும் மலர்வீர்கள். இன்னொரு மலரை பார்த்து தான் பூக்கும் நேரத்தை மலர்கள் மாற்றிக்கொள்வது கிடையாது. அதே போல் நதியும் கூட இன்னொரு நதியின் வேகத்தை பார்த்து தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுப்பது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது.
0: மற்றவர்கள் முன்னேறுவதே நாங்கள் பின்தங்கி விட்டோம் என்பதற்கான ஒரு சான்று அல்ல. சொல்லுவார்கள் இந்த எல்லாருக்கும் எல்லாமே ஒரே புக் தான் இருக்கிறது, ஆனால் இந்த பேஜில் நாங்கள் நிற்கிறோம் என்றது எங்களுக்குரிய ஒரு பேஜாக இருக்கும் அப்படி என்பார்கள். எனவே இந்த மற்றவர்கள் உங்களுடைய மதிப்பினை புரிந்து கொள்ளாது, உங்களுடைய மதிப்பு குறைந்து விட்டது என்று அர்த்தமில்லை. எனவே உங்களுடைய வேலையை செய்யுங்கள், உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நீங்கள் ஒளியை நிரூபிக்க வேண்டியதில்லை, உங்கள் பாதையில் தொடர்ந்து ஒளிந்தால் போதும். அவசரப்பட்டு உங்களுடைய மதிப்பை நிரூபிக்காமல் அமைதியாக வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பதிலாக மாறட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்று நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற விஷயம்.
1: இந்த சமூக வலைத்தளத்தில் தான் பார்த்தீங்கன்னா சஞ்சீவன், வெளியில் இருக்கிற அந்த ரீல்ஸ் அல்லது போட்டோஸை பார்த்துட்டு நாங்களே கற்பனை பண்ணிக்கலாம், அப்போ அவங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கு போல, நாங்கள் தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்
0: நினைக்கிறோம். வாழ்க்கை தான் அப்படி,
1: அப்படி அவ்வளோதான். அதில் நீங்கள் சொன்னீங்க தானே ஒரு புக், இன்னும் எல்லாருக்கும் ஒரு புக் இருக்குன்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் புக்கை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி மேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது.
0: இதையும் காலையில் ஆறு காடி விழுது அப்படியா?
1: இல்லை இல்லை சொல்கிறேன், இல்லை இதுவும் எனக்கு தான். ஆகவே நீங்கள் அந்த புக்கை பார்த்து நீங்கள் எதுவுமே முடிவெடுக்க இயலாது. ஒவ்வொருத்தட்ட புக்கும் அவங்களுக்கு உரியது, அவங்க மட்டும்தான் அதை வாசிக்கவும் முடியும்.
0: அந்த பேஜ் நீங்கள் எழுதப்பட்ட பேஜ் நீங்கள் படிக்கிற பேஜாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான விஷயம்.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7 Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். ஆனித் வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: பொன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரு சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
0: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல.

0: லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426
2: சொரோன்சு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
3: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
5: Weekend, East FM 102.7.

0: மழை வந்து அப்படிதான் இருக்கும். பாட்டும் 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போனது ஞாயிற்றுக்கிழமை, மழைக்குரிய நாள் அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு நாங்க எதிர்ப்பு கூறுகிறோம்.
1: எல்லாரும் எழுப்புவோம் பார்த்தா எல்லாரும் தூங்க எழுப்பிட்டீங்களா? மறுபடியும் மட்ட பக்கம் அந்த பிலோட்ட மட்ட பக்கம் குளிரா இருக்குமே, குழு குழு அந்த பக்கம் படங்க மாதிரி இருக்கிறார்.
0: காலையில ஒளிம்பி வந்து நாங்க நிகழ்ச்சி திரும்ப கடுப்புல பாயினி சொல்ற கதை,
1: ஒரு வாரம் அதே கடுப்பு. அந்த கடுப்போட நாங்க இப்ப அடுத்த செஷனுக்கு போக போறோம். என்னன்னு சொன்னா இந்தியா பக்கம் செல்ல போகின்றோம். இந்தியா செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்தியாவில் கடந்த 2 நாட்களில் வந்து நிறைய விடயங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. டெல்லியில் இடம்பெற்ற பெரும் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தித்தான் இளைஞர் அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். நேற்று நடைபெற்ற போராட்டங்களின் பொழுது ஆயிரக்கணக்கானோர் தடுத்து வைக்கப்பட்டார்கள். டெல்லியின் பல பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிர.
0: கிட்டத்தட்ட 1.5 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தமிழக அரசு செயல்படுகின்றது அப்படி என்று சொல்லி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ம் கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் மோடி இன்றைய நாளில் தொடக்கி வைத்திருக்கின்றார். மோடி இப்பொழுது சென்னையில் இருக்கின்றார். அவருக்கான ஒரு நினைவு பரிசனை வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது நேரம் இவர் இந்த நிகழ்வை தொடக்கி வைத்த பொழுதுதான் உரையாற்றுகின்ற பொழுது விஜய் சொல்லியிருந்தார், 1.5 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தமிழக அரசு இப்பொழுது செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
1: தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற சென்னையில வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ம் கட்டத்தின் முதலாவது சேவை பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் இடம்பெற்றிருக்கதா நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இடம்பெற்றிருக்கு. நரேந்திர மோடி வந்து இவரை சந்திக்க போறாருன்னு தெரிஞ்சோ இல்லையோ தெரியாம அதுக்கு முன்னுக்கே போய் ராகுல் காந்தி டிக்கெட்டை வாங்கி போய் பார்த்துட்டார். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சஞ்சீவ், அது என்னன்னு
0: எனக்கு தெரியல.
1: கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார். இதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஜெய்சங்கரோட பயங்கர இன்டெலிஜென்ஸான ஒரு ஆள், அவரோட டிப்ளமேட்டிக்னு பேர் தான், ஆனா அவர் பேசின பிறகுதான் எங்களுக்கு எதிரே அவர்களை தான் ஏசிட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு ஷாப்பான ஒரு ஆள். கனடாவைச் சேர்ந்த 2 முக்கியமைச்சர்கள் அடுத்த வாரம் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். சுமார் 300 பேர் கொண்ட வர்த்தக மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் குழுவும் இந்த விஜயத்தில் பங்கேற்க இருக்கின்றது.
0: தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வலியுறுத்திதான் இப்பொழுது டெல்லியில் போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பலர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த போராட்டத்தில் வந்து தலைமை ஆணையாளர் பதவி விலக வலியுறுத்தி வருகின்ற போராட்டத்தில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார். இவர்களுடைய செல்போன்கள் ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது குளோன் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுந்திருப்பதாக, அதிலிருந்து சில தரவுகளையும் தகவல்களையும் பெறுவதற்காக காவல்துறை இதனை செயற்படுத்தி
1: குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க கூடும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
0: 9:19

0: இந்த உறவு நிலை பாட்டுன்னொன்னே சித் ஸ்ரீராம எல்லா இசையமைப்பாளர்களும் கட்டிப்பிடிச்சிட்டாங்க போல இருக்குது இல்லையா?
1: இமான் ஆரம்பத்தில் கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சதுதான், அதுக்கப்புறம் லைன்ல எல்லாரும் அவரை பயன்படுத்தி கொள்றாங்க.
0: 9:52 அனோஜன் சிவராச அனோஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக சவுதி அரேபியாவின் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகள், அதற்கான மனு இப்பொழுது தயாரிப்பு நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் இறைவனுக்கு எதிரானதாக கருதப்படுகின்ற ஹத் வகையைச் சேர்ந்த குற்றம் அப்படி என்று சொல்லி இது தீர்ப்பளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நேற்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியிருந்தது இது இந்த தண்டனை நிறுத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி. அன்று இப்பொழுது இலங்கையின் சட்டக்குழுவில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அசார் நவாலி, அதே நேரம் சைஃபர் முஸ்தபா, உபுல் குமார பெரும, ஹஃபீல் பரீஸ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். இவர்கள்தான் இந்த மனுவினை இப்பொழுது தயாரித்திருக்கின்றார்கள்.
1: திடீரென்று நகர்பகுதிகளில் கொழும்பு பகுதிகளில் பார்த்தா புதுசாக மயில்கள் மற்றும் குரங்குகள் அதிகரித்திருக்கின்றன என சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா வாழ்விட இழப்பு, அவங்க இருக்கிற இடம் இல்லை என்ற காரணமாக இருக்கலாம், அல்லது இயற்கையான உணவு சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் ஊனின்னி விலங்குகளின் எண்ணிக்கை குறைவு போன்றவை தான் முக்கிய காரணங்களாக இருக்கும் என வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் சொல்லியிருக்கின்றது. அண்மை காலங்களில் கொழும்பு நகரை பொறுத்தவரையில் விரிவடைந்து வருகின்ற மனித குடியிருப்புகள், தொழில்மயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி பணிகள் என்பன குறிப்பாக தாழ்நாட்டு ஈரப்பதமான வலயங்களில் வனவிலங்குகளின் இயற்கையான வாரிடங்களை சுருக்கி இருக்கின்றன. இதால் தான் வனவிலங்குகள் நகரங்களை நோக்கி நகர்கின்றன. கொழும்பு போன்ற பகுதிகளில் மனித வனவிலங்கு மோதல்கள் குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த இயற்கை சமநிலை வந்து கடுமையாக குழம்பும் பொழுது, அதாவது எந்த ஒரு ஏரியாலையும் விலங்குகளுக்குன்ற ஒரு ஏரியா நீங்க ஒதுக்கத்தான் வேணும், இல்லாட்டி அது எங்க இருக்கும், அந்த பிரச்சனை தான் இப்போ கொழும்புல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
0: இதேவேளை கடந்த 2 ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உட்பட போதைப்பொருளுடன் தொடர்புடைய 574,000 நபர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கையின் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார்.
1: சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பௌத்த பிக்குகள் சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியே அழைத்து செல்லப்படும் பொழுது தங்களது காவி உடைகளை அணிய அனுமதிக்கும் வகையில் புதிய விதிமுறைகளை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட பிக்குகள் அங்கம் வகிக்கும் நியாயங்கள் அல்லது பௌத்த பீடங்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட உள்ளது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது.
0: 9:54 14°C 16°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-2-8212-04-2. Some condition apply.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் வோட்ஸ்அப்பின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் வோட்ஸ்அப்பினை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396, stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.

0: சாய்பெங்கரும் இளையராஜாவோட அஃபெக்ஷன் வரைக்கும் இருந்திருக்கு போல இருக்கு இல்லையா?
1: இளையராஜாவும் பேக் டு இளையராஜாவா வந்திருந்த டைம்ல சாய்பெங்கரும் ஏதோ ட்ரை பண்றார். 10:07 புதிய மனத்தியாலத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். அவசரப்படுவது கிடையாது, அது மெதுவாகத்தான் நகர்கிறது, தனக்கான நேரத்தில் ஒளிர்கிறது, யாருடைய அனுமதியையும் கேட்பதில்லை. அதுக்கு தெரியும் தன்னுடைய இருப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குதானே சஞ்சீவன், நான் யாருக்கும் இதை ப்ரூவ் பண்ண தேவையில்லை, எனக்காண்டிதான் நான் வாழ்றேன். நிற்கிறது வந்தே பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்றாங்க. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் உங்களை ப்ரையோரிட்டைஸ் பண்ணுறீங்க என்றதான் அதுக்கு முக்கியம். நீங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், இலகுவாக உங்களுக்கு இன்னும் ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு 90 செகண்ட் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது, அதை வச்சு அவருடைய முழு வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்கிறோம். அவங்க நல்லாவே இருந்துட்டு போட்டுமே, அதுக்காண்டி எதுக்கு நீங்கள் உங்களை அவங்களோட ஒப்பிட்டு உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்கின்றீர்கள்? ஆகவே எப்பொழுதுமே உங்களுக்கான ஒரு டைம் வரும், அதற்கான முயற்சியை மாத்திரம் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சியை போடுங்கள், உங்களுக்கான டைம் வரும், உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக வரும். அதைத்தான் என்று சிந்தனையாக கொண்டு வந்திருக்கின்றோம்.

0: பத்து மணி 13:14 டிகிரி செல்சியஸ் 16 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலக செய்திகள் சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம். ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹூதி போராளிகளால் நடத்தப்பட்ட 3வது சுற்று தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது 300 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக சவுதி அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 4 பேர் சவுதி நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும், பங்களாதேஷைச் சேர்ந்த 2 என்றும், அமெரிக்கா, ஜோர்டான், பலஸ்தீனம், சிரியா, சூடான், எகிப்து நாடுகளைச் சேர்ந்த தலா 1 அடங்குவதாக சவுதியினுடைய சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது. இதே நேரம் நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலில் கடந்த 10 வருடங்களில் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற ஒரு மோசமான தாக்குதல் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதே நேரம் சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணி இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றது.
1: இந்த தாக்குதலை தொடர்ந்து விமான நிலைய சேவைகள் பாதிக்கப்பட்டு இருப்பதுடன் பல விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டு உள்ளன. மேலும் சவுதி அரேபிய விமான நிலையங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இன்று மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் போர் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. நிறைய பேருக்கு இது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏனடா கனடா உட்பட பல நாடுகளுக்கு சவுதி அரேபியனுடைய விமான நிலையத்தில் இருந்து சேவைகள் இருப்பது வழமை. ஆகவே இதால வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் தான் பெரும்பாலானவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது.
0: இதேபோல ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை மீறி செல்ல முயன்ற வணிக சரக்கு கப்பல் ஒன்றை செயலிழக்கச் செய்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்திருக்கிறது. பனாமா கொடியோடு MV ஓஷியன் மோலிகா அல்லது அரிக்கா சன் அப்படி என்று சொல்ற சரக்கு கப்பலை இவ்வாறு பின்பகுதியை இவ்வாறு தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். உந்து விசை அமைப்பு அதனுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டம் முழுமையாக செயலிழக்கப்பட்டிருப்பதாக ராணுவத்தினர் குறிப்பிட்டிருக்கின்றனர்.
1: அதே போல் ரஷ்யாவினுடைய டீசல் எரிபொருள் அது நிறைய பேர் இப்போ ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு விஷயமா இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு ட்வீட்ல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். உலகளவில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவில் இருந்து டீசல் எரிபொருள் விநியோகத்தை அனுமதிக்கும் நடவடிக்கை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்றது. இதற்காக ரஷ்ய எரிபொருள் மீதான சில பொருளாதார தடைகள் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டு இருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தான் அவர் சொல்லியிருந்தார், இந்தியா எப்படி வாங்கலாம், நீங்க எப்படி வாங்கலாம். அதுக்கு அந்த ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருந்தார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருந்தார், நீங்க வந்து இந்த கேள்வி எப்படி என்னட்டு கேட்பீங்க, என்ன நன்றிக்கு சொல்லுவீங்க, வாங்காதேண்டுவீங்க, நாளைக்கு நீங்களே வாங்குவீங்க, உங்களுக்கே உங்களை பார்த்தா சின்ன பணத்தனமா தெரியலையா, எங்களை நாட்டுக்கு எது சரின்றது எங்களை செய்ய விடுங்க என்று பயங்கர மெச்சுவர பதில் ஒன்றை சொல்லியிருந்தார். அவர் சொன்னது மாதிரியே இவர் மறுபடியும் ஒரு ட்வீட் ஒன்று சொல்லியிருக்கிறார், இப்ப அவரே வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார்.
0: 10:15 முடிந்திருக்கின்றோம். இது காலை காற்றலினுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோடு.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: முந்தி எல்லாரும் கீபோர்ட் பலகைக்கு இதைத்தான் அடிப்பாங்க சஞ்சீவன். அதை அடிச்சுட்டு நாங்கள் ஒரு பெரிய தேவா லெவலுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணியிருப்போம். 10:31 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உலக செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்காவின் கடுமையான வர்த்தக கோரிக்கைகளை கனேடிய பிரதமர் மார்க் கானே கையாளும் விதம் பாராட்டுக்குரியது என பிரான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இப்போ மிமிக்ரி வேற அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா. ட்ரம்ப் மாதிரியெல்லாம் செஞ்செல்லாம் காட்டுறார். அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிட்டார். நான் நினைக்கிறேன் விஜய்கிட்ட பார்லிமெண்ட் அடிக்கடி பார்த்துருப்பார் போல இருக்கு. நாங்களும் இப்படி பண்ணலாமோ தெருக்க விடுவாய்களோ. கனடாவுக்கான பிரான்சின் புதிய தூதுவர் ஹெலன் ஃபானோ டெஃப்ரமெண்ட் அக்டோபர் 9 கனேடிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை சொல்லியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் கடுமையான கோரிக்கைகளுக்கு மத்தியில் கனேடிய அரசாங்கம் அமைதியாகவும் அதேவேளை உறுதியுடனும் செயற்படுவதாக பாராட்டியிருக்கின்றார். இந்த அணுகுமுறை பிரான்ஸ் மட்டுமன்றி ஐரோப்பிய நாடுகளிலும் பாராட்டி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதுடன் பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பாராட்டோட ஏதாவது அவங்க பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும் என சஞ்சீவன்.
1: பாராட்டை
0: வச்சு நாங்க என்ன பண்ணுறோம், ஏதாவது நீங்க 1-2 கொடுத்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்.
1: அது என்ன அந்த 1-2
0: காசுதான் வேற என்ன.
1: இதேவேளை இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். நாளைய நாள் நீண்ட வார விடுமுறையாக இருக்க போன்றது. திங்கட்கிழமை தேங்க்ஸ் கிவிங் லாங் வீக்கெண்டினுடைய 2 இணைந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் மூடப்பட்டிருக்கும், நிறைய விஷயங்கள் திறந்திருக்கும் என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இப்போதுதான் உங்களுடைய காலை பொழுது விடிந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால் மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றோம். மால்களை பொறுத்தவரையில் டஃப்ரின் மால், ஃபேவியூஸ் ஸ்காப்ரூ டவுன் சென்டர், ஷேர்வே கார்டன்ஸ், ஷப்சஸ் டான்மில்ஸ், யோக்டேல் ஆகியவை மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரமிலா சிட்டி சென்டர், ரீடன், ஹில்கிரஸ்ட், மார்க்வில், பசிபிக், அதேபோன்று ஸ்கிராவன், ட்ரோனோ பிரீமியம்
0: மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அட்ராக்ஷன்ஸை பொறுத்தவரையில் ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிய இருக்கலாம், ரிப்ளேஸ் அக்யூரியம், அதே போன்ற ட்ரோனோ ஜூ, ரிவர்டேல் ஃபார்ம், சி என்டவர், மற்றும் கெசலோமா, கனடாஸ் ஒண்டர்லேண்ட், ஆர்ட் கேலரி ஆஃப் ஆன்டாரியோ ஆகியவை திறந்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றது. இசை எஃப்எம் ஓட இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. விஜய்

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
5: தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி, 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான

0: தங்காபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
1: 416-461-6401.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6472221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோட்கேஜிற்கும் KM Business Solutions, 6475221775. KMBusiness.ca.
3: Leica Production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thiraipadam. Canadavil, Torontoville, York Cinemavil, Ezhuthu Iyakkam, Jason Sanjay.
4: Sigma is an action adventure film.
5: Appa, bayamarba, solidba.
4: Filled with a lot of new, fresh elements.
6: Indha soodum bodhiyum, oru coin oda rendu pakkam varum.
4: Like heist, treasure hunt.
7: Inoru kodi.
8: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சார் தானே நீங்க?
3: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
3: சிக்மா
0: கோபிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரோவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், பிஆர், டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், பிஆர் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ், 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரோ, 416-522-1775. 1775.
10: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: 10:46
1: ஆயிட்டு. பேசாம இருந்து
0: சொன்னா கிளம்புறதுக்கான ஒரு குஷி ஒண்ணு எனக்கு வந்துட்டு எங்களுக்கு
1: குரல்ல தெரியுது. ஆஸ்தான உச்சஸ்தானில நீங்க வந்து பேசுனது
0: அதனால என்ன நேர்மையே நீங்க பாதுவாரு பாராட்டோடும் சஞ்சீவர் உங்களா நேர்மையே யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா ஒரு கடமை இருக்குன்றபடியே இன்னொரு செய்தி சொல்லலாமே அப்படின்ட்டு என் மனசு சொல்லுது. இது நீங்க இதையும் பாராட்டியாகணும். லொட்டோ மேக்ஸ் கனேடிய லொட்டோ வரலாற்றில் முதன்முறையாக $85 மில்லியன் முதன்மை பரிசு தொகை அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே என்ற கடமையை பாராட்டி யாருக்காவது உங்களுக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மில்லியனையாவது இங்கால தட்டி விடுங்க. அவ்வளவுதான் நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது, பேர பேச பெரிசா ஆகணும் கேட்க போறது இல்ல. ஆகவே இந்த லொட்டோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வின் பண்ண இல்லைன்னு சொன்னா கூட்டிட்டே போவாங்க அமௌண்ட், அதானே முறை. இந்த வகையில இந்த முறை 85 மில்லியனாக உயர்ந்திருக்கின்றது. கனேடிய லொட்டோ வரலாற்றிலேயே அறிவிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய முதன்மை பரிசாக இது இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக தலா $1 மில்லியன் பெறுமதியிலான 16 மேக்ஸ் மில்லியன்ஸ் பரிசுகளும் $100,000 பெறுமதியிலான 85 மேக்ஸ் மில்லியன் மேக்ஸ் பிளஸ் பரிசுகளும் வழங்கப்பட இருக்குது. அதிலெல்லாம் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம். இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் $100,000 அதாவது $100,000 வந்து உங்களுக்கு அந்த மோர்கேஜ்ட்டு ஒரு 25% கூட கவர் பண்ணாது.
1: அதை சாப்பாட்டு விட முடியும்.
0: அதனால் அதுலேயும் எங்களோட நேர்மையை நீங்கள் பாராட்டணும். நீங்கள் 1 மில்லியன் 1 லட்சம் உங்களுக்கு கிடைச்சா நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, யாருக்குமே கொடுத்துடாதீங்க. ஆனால் இந்த 85 மில்லியன் கிடைச்சா மட்டும் 1 மில்லியனை இந்த பக்கம் தட்டி விடுங்க. உங்களுக்கு வேணுமா செஞ்ச பிறகு எண்டில் பங்கு கூடாது
1: உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்.
0: அதான் உண்மைதான். இதன் மூலம் மொத்தமாக 109.5 மில்லியன் பெறுமதியிலான முக்கிய பரிசுகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கு. நாங்கள் கூறமே எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமாண்டா அது கிடைக்காது, வாங்கினாதான் கிடைக்கும்.
1: சில வெளியில செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டம் யாருக்கும் தட்டில அப்படி என்று சொல்லி சொன்னா இந்த தொகை வந்து $90 மில்லியன் மாறும் அப்படி என்று சொல்லி OLG குறிப்பிட்டிருக்கிறது. 90 மேக்ஸ் பிளஸ் பிரைசஸும் அதனோடு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் கடைசியாக 80.4 மில்லியன் பரிசு தொகை வந்து வெற்றி வாகை பெறப்பட்டிருந்தது. குறிப்பாக அது இருவருக்கு லண்டன் ஒன்றியில் இருக்கின்ற இருவர் டிசம்பரில் அந்த வெற்றியினை பெற்றிருந்தார்கள். அந்த பரிசு தொகை இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே வாய்ப்போடு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். முன்னிரவு 7 மணி வரை உங்களுக்காக அட்வான்ஸ் போலிங் ட்ரோலவை பொறுத்தவரையில் நகரசபைகளுக்கான தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கான கவுன்சிலர் நகரசபை உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் நீங்கள் பங்கு பெறப் போகிறீர்கள். அதே நேரம் வந்து முன்கூட்டிய வாக்குப்பதிவு இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 மணி வரை அக்டோபர் 26 தேர்தல் காலமாக இருக்கப் போகிறது. சில வேளை அதுக்கான நேரம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் இன்று சென்று வாக்களிக்கலாம் என்பதையும் நகரசபை தெரிவித்திருக்கின்றது.
0: அந்த பொன்னான வாக்குகளை நீங்கள் அழியுங்க என்று சொல்லிட்டு நாங்களும் எங்களோட பொன்னான நேரத்திலிருந்து விடைபெற போறோம். ஆனால் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக சுகன்யா மற்றும் நிபாஜினி
1: காலை பொழுதிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: பாகினி சிவபாதசுந்தரம்
1: செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.
1: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW programs in வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. Pharma College, டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
4: 416-908-5656. என்ன
5: யோசினை? அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவுமாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய், ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய productions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514. Oh.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
0: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
5: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
5: மனுத்தியால கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
6: பாட்டு
7: காமெடி கண்டென்ட் எல்லாமே இருக்கு, டயர்டே இல்லாத ஃபுல் என்டர்டெயின்மென்ட் தான்.

0: நன்றி சஞ்சீவன், நன்றி வாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். வணக்கம் நிபாஜினி.
1: காலை வணக்கம் சுகன்யா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதே போல் நானும் நல்ல சோமா இருக்கிறேன்.
0: எக்ஸ்ட்ரா சந்தோஷமா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தராங்களே அப்படின்னு தெரியுது.
1: ரெட்டிப்பு சந்தோஷம் தான் சொல்லணும்.
0: அந்த ரெட்டிப்பு சந்தோஷத்தோட ரெட் காப்பீட்டுக்கு வந்திருக்கிறோம்.
1: அதே அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் அப்படின்னு நாங்க ஷேர் பண்ண போறோம்.
0: கண்டிப்பா இது வந்து நாங்க கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன நாங்க கொண்டு வந்திருக்கிறோம்
1: அப்படி அதே மாதிரி
0: கண்டிப்பா நாங்க கேரண்டி சொல்ல மாட்டோம். அதுக்கு முன்னால நிறைய கடமைகள் எல்லாம் இருக்கு.
1: நிகழ்ச்சிகளை கேட்கலாம் Facebook, Instagram, TikTok, East FM, Tamil, YouTube, East FM 102.7.
0: East FM தொடர்புகளுக்கு 416-824-1212, East FM மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
1: வெளியே காலநிலையும் அப்படியே எட்டி பார்த்தலாம். தற்பொழுது வெளியே 17 டிகிரி செல்சியஸ், உணநிலையும் 18 இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு நல்ல வெதரோட தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா போக போக எப்படி இருக்க போகுதுன்னு நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான்
0: பார்ப்போம். எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகங்களில் 1 சதங்களால் குறைவடைய போகின்றது இன்று நள்ளிரவு முதல்.
1: சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறோம் சுகன்யா?
0: கண்டிப்பா என்ன செய்ய போறோம் அப்படின்றதையும் நாங்க உடனே சொல்ல மாட்டோம். கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்ட் தேவை, நிறைய கதைச்சிட்டோம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல யார் இன்றைய ப்ராப்ளம், அதாவது நாங்கள் பாரதியார் முதல் பாரதி ராஜா வரை திரையில் உச்சம் பெற்ற எத்தனை நட்சத்திரங்களை அழைத்து வருவோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு உச்சம் பெற்ற ஒரு குட்டி நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: அதுவும் தற்காலத்துல மிகவும் பிரபலமாக இருக்கும் ஒரு நட்சத்திரம்.
0: எங்க திரும்பி பார்த்தாலும் இவரா இவரா இவரா அப்படிங்கிற மாதிரி எக்கோ கேட்டுட்டே இருக்கும். யார் அந்த பிரபலம் கேட்டு பார்க்கலாம்.
2: எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். நான் முத முதல்ல பியானோ தொடும்போது அப்ப எனக்கு தெரியாது என்னால இவ்வளவு ஃபாஸ்டா வாசிக்க முடியும். ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு பெரிய ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன ஆக்கிட்டீங்க.
3: எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் அது அன்பு. அப்பாத்தம் மீது
4: எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அனிருத் மியூசிக்கல்
5: எல்லாருமே வந்து படத்துக்கு மியூசிக் போடுவாங்க, ஹீரோக்கு மியூசிக் போடுவாங்க, அதை தாண்டி நீங்க வந்து ஃபேன்ஸுக்காகவே மியூசிக் போடுவீங்க. அது எப்படி?
4: ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபேன் ஆகணும் தான் மியூசிக்கே போடுவோம்.

0: இட் டஸ் டு யூ வென் யூ ஹேவ் டு கோ கம்போஸ் அ டியூன். எப்படி எங்கே இந்த வருது?
1: ஆர் சம்டைம்ஸ் எ விஷுவல் வில் இன்ஸ்பயர் லைக் கத்தி டு அந்த மோஷன் போஸ்டர் இருக்குல்லாம், எனக்கு அது பயங்கர டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு மோஷன் போஸ்டர் நான் பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து எனக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் டியூன் டான் டான்

நம்பர் டூ, அந்த சிச்சுவேஷன் செட் ஆகலன்னா கூட அதனால அந்த இடத்துல இப்படி வச்சோம்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு யோசிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இணை மாட்டோம் காதல், அது நான் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு நாள் இமோஷனாக

பட் கிளைமேக்ஸ் வந்து அவங்க லவ் பின்னாடி சண்டைலாம் பெரிய குண்டா சாப்பிட்றாங்க. ஒர்க் ஆகாமல் கூட போகலாம், பட் தியேட்டரில் அது ஒர்க் ஆகும் போது நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம்.

0: சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று ஃபயரை வச்சு
1: விட்டுருவோம்.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை
3: போய் ஸ்டெப்போ போடுங்க.

0: போதும் பா, ஆஃப் பண்ணிடலாமா?
1: தோ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு.
2: எல்லா சாங்குக்கு ரெக்கார்டிங்க்கு பின்னாடியும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த குட்டி ஸ்டோரியவே வந்து ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அணியதான்.
3: Behind Woods gold medal for the best music director of the decade.
4: கொலவெறியில ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய கொண்டு
5: இருக்காரு.
4: அந்த மாதிரி
5: சர்ப்ரைஸ், இட்ஸ் அனிருத்.

0: தமிழ் சினிமாவின் இசையில் ஒரு புதிய வேகம், இளைஞர்களின் மனதில் ஒரு தனியிடம், திரையரங்குகளில் ரசிகர்களை எழுந்து ஆட வைக்கும் இசை, இவை அனைத்தையும் நினைக்கும் போது நம் நினைவுக்கு வரும் பேர் அனிருத் ரவிச்சந்தர்.
1: நிச்சயமா அந்த ராக் ஸ்டார் பற்றி தான் நாங்களும் இரண்டு மனத்தளங்கள் செய்ய நிகழ்ச்சியும் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நொடிகளே போதும், அவருடைய பாடல்களின் சில நொடிகளே நம்மை ஆட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னது போலவே திரையரங்கையே அதிர வைக்கும். அதே போலவே அவருடைய மெலடி சாங்ஸ், அந்த மென்மையான பாடல்களை கேட்கும் போது கூட அவர் மனசு அப்படியே இலகி போற மாதிரி, அப்படி எல்லா வடிவத்திலையுமே பாடல்களை எங்களுக்கு தந்து எங்களை, அதுவும் இந்த தலைமுறையை அப்படியே ஆட்சி செய்யும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் சொல்லுவேன்.
0: கண்டிப்பாக ராக் ஸ்டாரை பற்றி தான் பேச போகணும். அந்த கசகசா பாட்டெல்லாம் நிறைய போறோம்,
1: நிறைய கசகசா
0: கசகசாண்டே இருக்கும் உங்களுக்கு, பரவாயில்லை. சரி, அதாவது நாங்க அப்படியே கொலவரில இருந்து குட்டி ஸ்டோரி வரையும் ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி எல்லாம் சொல்ல போறோம்,
1: நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் எடுத்துட்டு வர போறோம். எனவே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இரண்டு மணித்தாளங்கள் எங்களோட ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோட இணைந்திருக்க போகிறீங்க.
0: லாங் வீக்கெண்ட், ஒரு செலிப்ரேஷன் மோட்லயே இந்த 2 ஹவர்ஸ் இருக்கலாம். நீங்கள் 1 மணி வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையில். இது ரெட் கார்பெட்.

0: 11:13 வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் அனிருத் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு நின்றிருக்கின்றீர்கள்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மெட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: ஒரு பாட்டு வெளியாகி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து இந்த இணையத்தையே ஆக்கிரமிக்கிறது அப்படின்ற சொன்னால் அது கண்டிப்பாக அனிருத்தினுடைய இசையாக இருக்க வேண்டும். அனிருத் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிறைய பேசலாம், சுவாரஸ்யமாக தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு ஒரு மணி வரை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம் உலகமெங்கும் கிளை பரப்பி வெற்றி நடை போடும் இந்த வேளையில் தமது 30th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். சிறப்பு சலுகைகளும் மாபெரும் மலிவு விற்பனையும்.
3: இம்மாதம் 25th வரை உங்கள் பழைய நகைகளை 1 கிராமுக்கு $180 முதல் விற்று பணம் பெற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் 1 கிராமுக்கு $140 முதல் பெறலாம்.
2: மற்றும் சிங்கப்பூர் துபாய் நகைகள் தங்க விலைக்கே பெற்றுக் கொள்ளலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கத்தின் 30th ஆண்டு கொண்டாட்டத்தில் இணைந்து பயன்பெற அழைக்கின்றனர். மார்க்கமன் ஸ்டீல்ஸ், யெல்லோ பில்டிங், 647-702-2159.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் 1 வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business arambiporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: Scarborough-வில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, Scarborough. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
10: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
11: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 11:31 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் அனிருத் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அனிருத் பற்றி தெரிந்த தெரியாத ஏராளமான விஷயங்களை நாங்களும் எடுத்து வந்திருக்கின்றோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, சிறு வயதிலேயே அவருக்கு வந்து இசை ஆர்வம் இருந்திருக்கிறதாம். 4 வயதிலேயே பியானோ வாசிக்க தொடங்கியதாக அனிருத் வந்து கூறியிருக்கிறார், நிறைய பேட்டிகள்ல கூறியிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு இசைக்கருவிகள் மற்றும் இசை உருவாக்கத்திலும் வந்து ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்.
0: சரி, இவர் இசையில ஆர்வம் இருக்கிற அப்படின்னா அவங்க அப்பாக்கு தெரிஞ்சிட்டு, அப்ப தெரிஞ்ச உடனே வந்து எதுக்கு நீ படிக்காம இசையில ஆர்வமா இருக்கிறாய் அப்படின்னு அவர் கேட்கல. உனக்கு பிடிச்சிருக்கா இசை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பியானோ கூட வாங்கி வந்து, சின்ன நிலைய வந்து அவருக்கு வந்து மியூசிக், இந்த பியானோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து ஆசை அதிகம், அதுல வந்து பியானோ தான் அவர் ஃபேவரட் அப்படின்னு கூட நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார்.
1: அதுக்கு பிறகு ட்ரினிட்டி காலேஜுக்கு போய் முறையா இசை கற்றிருக்கிறார். மேற்கத்திய பாரம்பரிய இசையிலும் கூட முறையான பயிற்சி எடுத்திருக்கின்றார். அதுக்கு பிறகு கூட ஜிங்ஸ் என்ற ஒரு இசைக்குழுவையும் ஆரம்பித்திருக்கிறார். இது வந்து திரைப்படத்திற்கு அறிமுகத்திற்கு முதலே இந்த ஒரு இசைக்குழுவில் வந்து இருந்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக அதுல கர்நாடக இசை இருக்கலாம், ராக் இசையாக இருக்கலாம், மேற்கத்திய இசை என்று சொல்லி இது எல்லாத்தையுமே இணைத்து பரிசோதிக்கும் அனுபவம் கூட அவர் பெற்றிருக்கிறார்.
0: கர்நாடக இசை அப்படின்னு சொல்லும் போது நிப்பாஜினி ஒரு ஏரமன் அவருடைய இன்டர்வியூ ஞாபகம், இன்டர்வியூல ஒரு மேடை பேச்சுல வந்து சொல்லியிருப்பார். அனிருத் அவர்களுடைய ஃபீட்பேக் சொல்லும் போது, நீங்க வந்து இப்படி இந்த மாதிரியான மியூசிக், அதாவது ராக் ஸ்டார் அந்த மாதிரியான ஒரு இதுலயே வந்து ஃபோக்கஸ் பண்ணாம கொஞ்சம் கிளாசிக்கல் மியூசிக்லயே வந்து ஃபோக்கஸ் பண்ணா யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்க வந்து இப்ப எப்படி மற்ற ஃபீல்ட் எல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்களோ அதே மாதிரி கர்நாடிக் சங்கீதத்திலயும் வந்து நீங்க வந்து நிறைய வந்து இசை அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கூட கொடுத்திருப்பார்.
1: இதெல்லாம் தாண்டிதான் பிறகு அவர் 2012 அவருடைய 21வது வயதுல முதல் முதலா திரைப்பட இசைக்கு வந்திருக்கின்ற, திரைப்பட ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமாக இருக்கிறார்.
0: ஒரு 15 வருஷம் ஆகுது அனிருத் வந்து ஒரு குட்டி, அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார். பிரமிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இசை என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அதுவே தன்னுடைய அடையாளமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சின்ன வயசுல இருந்தே தன் மனதில் நிறுத்தி அந்த வழியா சென்று இப்போ ஒரு தனக்கு என்று ஒரு தனியான
1: ராக் ஸ்டார் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார்.
0: கண்டிப்பாக நாங்களும் அதே ஸ்டார் மாதிரி ஆவம் ஆவமா.
1: எங்களுக்கு 15 வருஷம் இருக்கு தானே பாத்தீங்களா, பேர்
0: பாத்தீங்களா,
1: சுகன்யா
0: ரக்ஷாரா வந்துருவோம்.
1: 15 வருஷம் இருக்கு,
0: 15 வருஷத்துல பேரை முதல் ஞாபகம் வச்சிருவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்ட் எஃப்எம் வானொலியில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனிருத் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி.

0: கேர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன் 4378607002.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபடி செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம்.

0: ரங்கன் அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீ ராம் ரங்கன் வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். 416-473-8472.
1: நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
2: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
2: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை,
0: சொல்ல மறந்த கதை.
1: ஞாபகம் வருதே.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: சோ வந்துட்டு இந்த கொலவெறி ஃபேம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு அழுத்தே போயிருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு. அப்படியா? ஆனா சந்தோஷமான விஷயம் தானே, என்ட்ரியே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமா ஆசை.
4: அதான், அது நம்ம குவெஸ்டினே பண்ண முடியாது. ஏன்னா அதனாலதான் வந்து இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். சோ அது அந்த பாட்டு பண்ணதுதான்.
3: சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? உங்க ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க?
4: சைல்ட்ஹுட் டேஸ்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலிங் நான் ரொம்ப குவைட்டான பாய். ஆக்சுவலா ஸ்கூல்ல
3: பார்த்தாலே தெரியுது சின்ன வயசுல எப்படி தான் இருந்திருக்கீங்க.
4: சின்ன வயசுல ரொம்ப குவைட்டா தான் இருப்பேன். பிஎஸ்பிபி அப்படின்னு கே கே நகர் ஸ்கூல்ல வந்து படிச்சேன்.
3: ஓகே.
4: அங்க ஆனா மியூசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ்லயே வந்து இந்த பியானோ கிளாஸ் வந்து அம்மா அப்பா வந்து சேர்த்து விட்டாங்க. ஸோ அங்கிருந்தா அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பிச்சது. அது எப்படி சேர்த்து விட்டாங்கன்னா, அது சும்மா இப்போ குழந்தையா இருக்கும் போது சின்ன கீபோர்ட்லாம் வாங்கி தருவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது சும்மா அதை ஏதாவது தட்டிட்டு இருப்பேன். ஸோ அந்த அதை பார்த்துட்டு, சரி இவன் வந்து மியூசிக் டைரக்டரா வருவான் அப்படின்னு வந்து
3: அப்போ யோசிச்சாங்க.
4: அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல, ஆனா அங்க அப்ப சேர்த்து விட்டாங்க. ஸோ அங்கேருந்து டெவலப் ஆன இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இந்த மியூசிக் அப்படின்ற ஒரு.
3: ஓகே, சூப்பர். அண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க சொன்னீங்க ரொம்ப அமைதியான ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, கலாட்டாலாம் பண்ணி மாட்டி இருக்கிறதுக்கு சான்சஸே இல்ல இல்லையா? இல்ல அதே மாதிரி நடந்திருக்கா?
4: கலாட்டாலாம் நிறைய பண்ணுவேன்.
3: ஓகே,
4: அது எப்படி சொல்றது, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருந்தேன்.
3: அவங்க
4: ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். அவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல போய் படிக்கணும். எனி ஹவுஸ்ல வந்து அந்த ஒரு லிட்டில் இது இருக்கும், ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து அதுக்கு ஓகே சொன்னாங்க. சோ ஐ அம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் இந்த மியூசிக் ஜேர்னி ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது.
3: இந்த மியூசிக்கில் வரணும்னு தானே உங்களை சின்ன வயசுலேயே வந்துட்டு கிளாஸ்லாம் சேர்த்து விட்டாங்க. ஸோ சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. இல்லை
4: அவங்க நான் மியூசிக் டைரக்டராக வரணும்லாம் கிளாஸில் சேர்த்து விடல, பியானோ வாசிக்கணும் அந்த மாதிரி இதில் தான் சேர்த்து விட்டாங்க. அந்த மியூசிக் டைரக்டராக வந்து ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்தது வந்து கண்டிப்பாக அது தனுஷ் சார் தான் இருக்கும். ஹி இஸ் த ஒன் ஹூ செட் மியூசிக் டைரக்ஷன் இது வந்து உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆள் வந்து.
3: ஓகே. அண்ட் வந்துட்டு இந்த அமைதியா இருக்கிற பசங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமா படிப்பாங்களாமே, அப்படியா?
4: ஒரு மாதிரி பாஸ் இல்ல, நல்லாவே ஒரு 80 அந்த மாதிரி வந்து.
3: 80 வாங்குவீங்க? அப்ப நல்லா படிக்கிற பசங்க நீங்க.
4: இல்ல அதான், 80 வாங்குவேன்.
3: ஓகே,
4: அதான் அவ்வளவுதான்.
3: அவ்வளவுதான். நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு இருந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இத தவிர?
4: மியூசிக் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா இருந்தது. இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யூசுவலா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் 11th அண்ட் 12th மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, ஆனா நாங்க வந்து ஒரு 8th ல இருந்தே போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு அண்ட் இந்த ஸ்டேஜ்ல வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இந்த 9th ல இருந்து போய் நிறைய எங்க போனாலும் வின் பண்ணுவோம். ஸோ அது வேற இந்த ஒரு ஆடியன்ஸ் ஃபியர்னு சொல்லுவாங்களா, அது சுத்தமா போயிடுச்சு அந்த ஸ்கூல் இதனால. ஸோ என் ஸ்கூலுக்கு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்.

0: இருந்தால் குறைந்த கட்டணத்தில் ஆகியவற்றையும் பெற்று தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
1: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388
2: சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma's an action adventure film.
4: Abba, bye marba, sulidba.
3: Filled with a lot of new fresh elements.
5: இந்த சூதும் போதியும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் வரும்.
3: Like heist, treasure hunt.
6: இன்னொரு கோடி.
7: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜி சாம் தானே நீங்க?
2: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
2: சிக்மா
9: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ட் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸ் உடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் ஓடகீரர் மாதா ரெண்டிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸ் உடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
10: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.

0: நேரம் 12:01 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஸ்பெஷல் ரெட் கப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: தொடர்ந்து நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் .co.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், YouTube இல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: வெளியே கால் நிலையம் அப்படியே எட்டி பார்த்தோம் என்று சொன்னால் 17 டிகிரி செல்சியஸ் சூழ்நிலை 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை பொழுதுகளிலும் 15 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறதாம். அது மட்டும் இல்லாமல் லேசான மழையுடன் கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது என்றும் கூட எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது.
0: பாத்தீங்களா, இப்பதான் லாங் வீக்கெண்ட் சொன்னோம், வெளியில காலநிலை நல்லா
1: இருக்கேன். நாளைக்கும் மழை இருக்கும் வேணுமா தான் சொல்றாங்க, ஆனா எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. பட் எப்படி இருக்க போகுதுன்னு நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றுதான் சொல்லிக்கொண்டு அப்படியே நாங்க நிகழ்ச்சிக்குள்ள 2வது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம்.
0: கண்டிப்பா அப்படியே குதிச்சிருக்கிறோம். அப்படியே மழை தண்ணி எல்லாம் வெளியில தெரிச்சு ஓடுதா, அந்த அளவுக்கு
1: எட்டி எட்டி பார்த்தா இன்னும் காணல மழைய. ஆனா வரும் தான் சொல்றாங்க.
0: நீங்க வெளியில போறீங்கன்னா வரும்,
1: ஆனா வராது என்ன மாதிரியும் இருக்கு.
0: எங்களை திட்டக்கூடாது, வராட்டா.
1: நாங்க சொல்லி வச்சிருக்கோம், இதுக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துருக்கோம்.
0: அப்படித்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ் எஃப்எம் காற்றலையோடு.

0: இசை அமைச்சு இசை அமைச்சவங்களும் பாட்டு பாடினவங்களுமே வெறுக்கிற அளவுக்கு அந்த பாட்டை போட்டு தேய்ச்சாலும் நாங்க விடுற பாடில்ல.
1: வைதீஸ் கொலவெரிடா டி என்றமா அந்த அளவுக்கு இந்த பாட்டை போட்டு போட்டு அவங்கள அவங்கள்ட்டையும் அதை பத்தியே பேசி பேசி, ஏன்னா அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு பாடல். அதுவும் அவருடைய அனிருத்தினுடைய முதல் திரைப்படம். அதிலும் பாத்தீங்கன்னா இந்த படம் வெளியாகும் முன்பே இந்த பாடலின் மூலம் உலகம் முழுவதுமே ஒரு புகழ் பெற்ற ஒரு பாடல்னு தான் சொல்லணும். ஒரே பாடலில் உலகத்தின் கவனத்தையே ஈர்த்தவர் தான் அனிருத் மற்றும் தனுஷ் இந்த பாடலினூடாக என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்துச்சு.
0: அந்த டைம்ல வந்து அதிக அளவு ஸ்ரீமான பாடல் அப்படிங்கிற பேரை கூட இது பெற்றிருந்தது. தனித்துவமான ஆங்கிலம் கலந்த தமிழ் வரிகள், எளிமையான இசை, வித்தியாசமான பாடுபணிவு அனைத்தும் சேர்ந்து அந்த பாடலை உலகம் முழுவதும் பிரபலமாக்கி இருக்கின்றது அப்படி என்று சொன்னால் மிகையாகாது.
1: ஒரு புதுமுக இசையமைப்பாளராக அறிமுகமான அனிருத்துக்கு இந்த பாடல் மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்கியது. இணையத்தின் வழியாக மொழிகளையும் நாடுகளையும் கடந்து ரசிகர்களை சென்றடைந்தது. அன்றிலிருந்து அனிருத் என்ற பெயர் இளைஞர்களிடையே வேகமாக பரவத் தொடங்கியதுதான் உண்மை.
0: நிச்சயமாக ஓம் அனிருத்தாய நமக அப்படி சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படித்தானே.
1: அந்த அனிருத் வந்து ஒரு இந்த தலைமுறையில முக்கியமா அவரை பற்றியே பேசக்கூடிய ஒரு ஒரு நபராகவும் இருக்கின்றார்.
0: கண்டிப்பாக
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் விஜயா ஜுவல்லரி இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி திருவிழா மக்கா லைஃப் மாபெரும் இசை நிகழ்ச்சி. கனடாவில் முதன்முறையாக பின்னணி பாடகர்கள் ராகுல் நம்பியார், ரஞ்சித் மற்றும் ஆலப் ராஜு குழுவினர் மக்கா இசைக்குழு தரும் மக்கா லைஃப். இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில். விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி திருவிழா மக்கா லைஃப் மாபெரும் இசை நிகழ்ச்சி டிக்கெட்டுகளை விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca விஜயா ஜுவல்லரியிலும் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 416-900-4599. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ESFM 102.7.
0: கசகச பாட்டு மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல, மெலடி பாட்டு வேணுமா அதுவும் தருவேன். சரி, நாங்க என்ன கேட்டு பாத்திரலாமா?
1: நிச்சயமா
0: அழகான பாடல்களையும் தந்திருக்கின்ற மெலடி ஜானர்லயும் அனைத்து ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு நின்றிருக்கின்றீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்ப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
7: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: 416-508-9552 The one and only Weekend Wonder Weekend East FM
3: Weekend East FM
2: 102.7 Weekend East FM
4: Greatest Radio Station
5: East FM Tamil Seidigal.

0: அமெரிக்காவின் மிகவும் தீவிரமான நிபந்தனைகளுக்கு பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான கனடிய அரசு எடுத்துள்ள பதிலடி நடவடிக்கைகளை தமது நாடு பாராட்டுவதாக கனடாவுக்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவுடனான கனடாவின் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்த விரைவான செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையிலான புதிய மெட்ரோ ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திரமோடி, முதலமைச்சர் விஜய் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். இதன் போதான நிகழ்வில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயற்படும் போது அதன் பலன்கள் மக்களை நேரடியாக சென்றடையும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்.
0: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டுவரும் முயற்சிகளை கைவிடுமாறு அது அரசினை வலியுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend vibration. East FM 102.7.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-24-26.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: 12:44 வீக்கெண்ட் ஸ்டெஃபமில் அனிருத் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அந்த மோனிகா பாட்டுக்கு அந்த ஸ்டெப் நாங்க ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம் இல்லையா சுகன்யா,
0: ஸ்டெப் ட்ரை பண்ணி விழுந்ததை மறந்துட்டீங்களே,
1: அது சொல்லப்படாது.
0: சரி, விழுந்து எழும்பிட்டோம் தானே,
1: அதனால இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு.
0: சரி, 14 வருஷம் இருக்குது, இப்பதான் எழும்பி இருக்கிறோம்,
1: இன்னும் 14 வருஷத்துல நாங்க வந்துடுவோம்
0: கண்டிப்பா.
1: சொல்லிக்கொண்டு நாங்களும் இப்பொழுது அனிருத் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் அனிருத்தின் இந்த அவார்ட்ஸ் என்று பார்க்கும் பொழுது
0: என்னடா லிஸ்ட் போயிட்டே இருக்கு.
1: அந்த 15 வருஷம் என்று சொல்றாங்க, அந்த 15 வருஷத்துக்கு ஏராளமான விருது, ஒரு வருஷமே அவருக்கு விருது இல்லாத வருஷம் இல்ல, அப்படித்தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக 2012 அவருடைய முதலாவது திரைப்படமான 3 திரைப்படத்தில் வந்து 3 அவார்ட்ஸ் கிடைத்திருக்கின்றது. விஜய் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர், சைமா அவார்ட்ஸ் சென்சேஷனல் மியூசிக் டிரெக்டர் மற்றும் எடிசன் அவார்ட் பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் என்கின்ற அவார்ட்ஸ் விருதுகளை பெற்றிருக்கின்றார்.
0: 2014 மற்றும் 2015 அவருக்கு பிலிம் பேர் அவார்ட் சவுத்திற்கான விருது கிடைத்திருக்கின்றது. வேலையில்லா பட்டதரை திரைப்படத்திற்காக பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில்,
1: 2015-16 சைமா அவார்ட்ஸ் கிடைத்திருக்கிறது பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் தமிழ் என்ற கேட்டகரியில் வந்து நானும் ரவுடிதான் படத்திற்காக,
0: 2016 ரெமோ திரைப்படத்திற்காக எடிசன் அவார்ட்ஸ் கிடைத்திருக்கின்றது,
1: 2017-18 பிலிம் பேர் அவார்ட்ஸ் சவுத் கிடைத்திருக்கின்றது பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் பாடகருக்கான அவார்ட் விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக,
0: 2018 வேலைக்காரன் திரைப்படத்திற்காக எடிசன் அவார்ட்ஸ் கூட கிடைத்திருக்கிறது பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் கேட்டகரியில்,
1: 2019 கூட சைமா அவார்ட்ஸ் பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் தமிழ் என்ற அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது கோலமாவ கோகிலா திரைப்படத்திற்காக,
0: 2019 மற்றும் ஒரு விருது பேட்ட திரைப்படத்திற்காக கிடைத்திருக்கின்றது ஜி சினி அவார்ட்ஸ் தமிழில் பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் கேட்டகரியில்,
1: 2021 கூட ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் கிடைத்திருக்கின்றது மறுபடியும் பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் டாக்டர் மற்றும் மாஸ்டர் திரைப்படத்திற்காக,
0: 2023 மீண்டும் சைமா விருது கிடைத்திருக்கின்றது விக்ரம் திரைப்படத்திற்காக,
1: 2023 இன்னொரு அவார்ட் பார்த்தீங்கன்னா CNN நியூஸ் 18 இந்தியன் ஆஃப் தி இயர் யூத் ஐகான் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இசை பங்களிப்புக்காக,
0: 2024 ஜி சினி அவார்ட்ஸ் ஜவான் திரைப்படத்திற்காக கிடைத்திருக்கின்றது,
1: 2024 இன்னொரு அவார்டும் இருக்கு சுகன்யா, சைமா அவார்ட்ஸ் பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் தமிழ் ஜெயில மற்றும் லியோ திரைப்படத்திற்காக,
0: இறுதியாக 2025 இவருக்கு கலைமாமணி விருது கூட கிடைத்திருக்கிறது இசை பங்களிப்பை கௌரவித்து கலைத்துறை அங்கீகாரம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இது இவ்வளவுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணா இப்பவே மூச்சு வாங்குது,
1: தாண்டி ஒரு லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வரல. இது மிக மிக முக்கியமான அவார்ட்ஸ் தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். கடைசியில கலைத்துறை அங்கீகாரம் கலைமாமணி விருதோட நாங்க நிப்பாட்டுறோம்.
0: சரி, கலைமாமணி அனிருத்தை தான் நாங்க இன்று ரெட் கார்பெட் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருந்தோம். இது ரெட் கார்பெட் தருணத்தில் அவர் வாங்கிய விருதுகளை, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட பகிர்ந்திருந்தோம். விருதை வாசிக்கவே மூச்சு வாங்குது, இந்த விருதெல்லாம் வாங்கியிருந்தோம். சரி, இதுவரை நேரமும் அனிருத் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. நிகழ்ச்சி நிறைவடையும் நேர்ந்தது. இப்ப தொடங்கினும் இப்ப முடிக்கிற முடிய தெரியல, அவ்வளவு செலிப்ரேஷன் மோட்ல இன்றைக்கு அனிருத் ஸ்பெஷல் இருந்தது. நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கணும், என் அடுத்தாக்களுக்கு வழிவிட்டு கொடுக்கணும்,
1: நிச்சயமா வழிவிட்டு கொடுக்கணும். அதுக்கு முதல் அவருக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிடணும். அக்டோபர் 16 அவருடைய பிறந்த நாளை அனிருத் கொண்டாட இருக்கின்றார். எனவே ஒரு அட்வான்ஸ் விஷயம், நாங்க இன்றைக்கு அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம்.
0: கண்டிப்பாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: நிபாஜினிஷன் முகவே,
0: சுகன்யா அகிலன் தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு, சஞ்சயன் மற்றும் சுரேகா கலேகத்தில். நன்றி நேர்களை, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
5: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
6: Sigma's an action adventure film.
7: Abba, bye marba, sulid ba.
6: Filled with a lot of new fresh elements.
8: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
6: Like heist, treasure hunt.
9: Inoru kodi.
10: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
5: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
11: Audience ku enna theviyo adu pannu.
5: Sigma.
12: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
13: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
12: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels, Red Building in உள்ளே 416-291-3232.
14: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
15: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: பிரதர், காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: 102.7. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
1: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
0: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
1: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி?
0: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
1: சிகரம் தொடு.

0: நன்றி சுகன்யா மற்றும் நிபாஜினி, இனிமையான வணக்கம். அன்பனஞ்சங்களே வணக்கம். சுரேகா
1: வணக்கம். சஞ்சயன் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நல்ல சுகமா இருக்கீங்க? அதே சுகத்தோடு நாங்கள் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சிகரம் தொழில் நிகழ்ச்சி மூலமாக இஸ்டெஃபில் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் அதே போல 8 கயிர்களை வளமை போல் எடுத்து வந்திருக்கின்றோம். ஆனால் கேள்விகள் எல்லாம் சும்மா அம்சமா இருக்கும். அப்படி இருக்கும். எனவே அந்த பதுகளோடு நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். என்ன செய்வோம்? அதே ஃபார்மேட் தான். ஃபார்மேட்டில் மாற்றம் இல்லை. எனவே ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிதான் சொல்லணும். எனவே நீங்கள் கயிற்றை தெரிவு செய்வீர்கள். கேள்வி 2 தடவைகள் சொல்வோம். நீங்களும் நாங்களுமாக இணைந்து அந்த 6 பதில்களையும் 3-3 சொல்லி 15 வினாடிகளுக்குள் உங்களை சிகரத்தில் ஏற்றி அதே போலவே அழகு பார்த்து சிகரம் தொட்ட பாடலை தருவோம். இதுதான் அந்த ஃபார்மேட். அழைக்கலாம்.
1: 416-554-404.
0: 17°C 17 உணர்கின்றோம். மழை குறியிருப்பதாக அமைந்திருக்கின்றது. மழையுடன் கூடியபொழுதாக ட்ரோண்டோ அமைந்திருக்கின்றது. பிற்பகல் வேளை 14°C ஆக இருக்கும் என்று நாளை நாள் திங்கட்கிழமை நீண்ட வார விடுமுறை தேங்க்ஸ் கிவிங் டே. 20°C அதி கூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. எனவே கொஞ்சம் காலையில சப்போர்ட் பண்ணுறது நினைக்கிறேன். தேங்க்ஸ் கிவிங் டர்க்கியை பேக் பண்ணுறதுக்கு, ஏதோ செய்யறதுக்கு,
1: ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு
0: இன்னும் மறக்கலையே. எனவே நல்ல காலநிலை, நாளை சூரிய வெளிச்சம், அதே போலவே அங்காங்கே முகில் கூட்டம் நிறைந்திருப்பதாக நாளை நாள் இருக்கப் போகிறது. சந்தோஷமாக நீங்கள் நீண்ட வார விடுமுறையை நாளை நாள் நீங்கள் கொண்டாடலாம்.
1: வாகன எரிபொருள் விலை என்ற நள்ளிரவுவினர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: ASTFM.CA மூலமாக நீங்கள் இணையதளத்திலே எமது வானொலியை கேட்கலாம். 102.7 மூலமாக நீங்கள் கார்ல போற நேரம்லாம் கேட்டுட்டு போவீங்க.
1: வீட்டில் இருக்கும் போதும் கேட்கலாம்.
0: சில நேரங்களில் யோசிப்பீங்க, இதை விட கிளியராக இருக்கணுமே அப்படின்னு. என்ன என்ன செய்யணும்? ஆண்ட்ராய்டு அல்லது நீங்கள் iOS இயங்கத்தளத்தை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆப்பினை தரவிறக்கம் செய்து துல்லியமான ஒலி தெளிவோடு நீங்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241-2212. istfm102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: இணைந்திருங்கள் சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு. 3 மணி வரை 8 நேர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மீண்டும் இணைந்து சிகரத்திலேறி சிகரம் தொட்ட பாடலை நீங்கள் கேட்கலாம். 416-5-5-4-4-0-4-0 வழியாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: பெரிதி பெரிதாக தூரல் விழும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்கூறல் நேற்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன தூரல் என்னென்ன மாதிரி தான் இப்போ வெளியில் இருக்குது.
1: நல்லது தானே, லாங் வீக்கெண்ட் வர வெளியில் போகிறதுக்கு இலகுவான முறையில் மலை தூரல் கூட சின்ன சின்னதாக இருக்குது.
0: இல்லை அது எனக்கு தான் தெரியும் வேணும். நீங்க சொன்னதுல காரணம் எனக்கு
1: சொல்லப்படாது.
0: 1:08 சிகரம் தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சியிலே சிகரத்தை தொடுவதற்கு நீங்கள் கயிற்றிலே ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். 8 கயிறுகள், அதில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். கேள்விகள் 2 முறை சொல்லப்படும். 15 வினாடிகளுக்குள் சரியான பதிலை, 6 பதில்கள் கொண்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அறில அது பல பதில்கள் இருக்கும். அது பதிலாக சொல்ல வேண்டியது.
1: மூன்று
0: நாங்க
1: நீங்களே சொல்லலாம்.
0: ஓ, சந்தோஷமான அது வேற. நீங்க கேள்வி சொன்னோட நானே சொல்லிடுறேன். ரெண்டு கையை உயர்த்திட்டீங்கன்னா நாங்க டிக் டிக்கும் போட மாட்டோம்,
1: அப்படியே
0: விட்டுருவோம். இணைந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். தொலைபேசி
1: 4165544040.

0: தோட்டத்தை பார்க்குறவங்க எல்லாம் இப்போ பார்த்து கொள்ளுங்க, என்னென்னா இன்னொரு 3-4 மாசத்துக்கு தோட்டத்தை பார்க்க முடியாது.
1: தோட்டமே இருக்காது.
0: இல்ல தோட்டம் இருக்கும், பூவை பார்க்கல, அதிலேயே பார்க்கலாது,
1: அப்படியே முழுதாக வெள்ளை பனியால் மூடி இருக்கும்.
0: நிகழ்ச்சியிலே சிகரத்தை தொடுவதற்கு எங்களோடு ஒருவர் இருக்கிறார். வணக்கம்.
2: நீண்ட
0: நாள் விடுமுறை நாளோட நீண்ட நாளை
1: உலகளவில் முதல் 10 இடங்களில் உள்ள செல்வந்த நாடுகளில் 6 சொல்லுங்கள். உலகளவில் முதல் 10 இடங்களில் உள்ள செல்வந்த நாடுகளில் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். லக்சம்பர்க்,
2: சைனா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, துபாய்.
0: என்ன சொல்ற, 2-2 பால் தான் சரியா சொல்லிருக்கீங்க.
2: அப்படியா,
0: 2-2 பால் தான் சரியா சொல்லிருக்கீங்க.
1: சிங்கப்பூர்
0: அமெரிக்கா தான் நீங்கள் சொன்ன பதிலே சரியான பதில்களாக ஒன்று மிஸ் ஆயிட்டு. நன்றி இணைந்து கொடுமைக்கு.
2: நன்றி.
0: 1:15 நிமிடம். உலகளவில் முதல் 10 இடங்களிலே உள்ள செல்வந்த நாடுகளில் 6 சொல்லுமாறு நாங்கள் கேட்டிருக்கோம். ஒருவருக்கான சராசரி வருமானம், அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உள்ள நாடுகள், அந்த நாடுகளில் 6 கேட்டிருந்தோம். லிச்சன்ஸ்டைன் இருக்கின்றது, லிச்சன்ஸ்டைன், லக்சம்பர்க், அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, சிங்கப்பூர், நார்வே, அமெரிக்கா, டென்மார்க், நெதர்லாந்து. கனடா வரணும் எனக்கு வாசதான்.
1: கனடா வந்திருந்தா அவர் வெற்றி பெற்றிருப்பாரு.
0: கனடா வந்திருந்தா வெற்றி பெற்றிருப்பார்.
1: அதனாலதான் கனடா வரலையோ தெரியல.
0: அதனால
1: கனடா வரையில் அவ்வளவுதான்
0: சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 2-8 வரைக்கும் கயிறு இருக்கு, இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியில்
1: 416-5544-0040.
3: பாட்டுக்குரு பண்பலை
4: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW programs in வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. Pharma College, டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24-கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர்,
6: Sandipal Good Life Flooring 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca
8: Weekend East FM Tamil 22.7

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அல்பர்டாவின் பிரிவினையுடன் தொடர்பட்ட பொதுமக்கள் பதிலளிப்பு நெருங்கி வரும் நிலையில் அதனை நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக அம்மாகாண தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடாவிலிருந்து பிரிவது குறித்த பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலான 10 கேள்விகளுக்கு எதிர்வரும் 19 தேதி அல்பர்டா மக்கள் பதிலளிக்க உள்ளனர்.
3: தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியில் பேசுவதன் மூலம் மொழி திணிப்பு செய்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். பிரதமர் பங்கேற்ற அரசு நிகழ்வு மேடையில் இந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இடம் வழங்கப்பட்டதெனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேவேளை இருமொழிக் கொள்கையை மதிக்கும் முதலமைச்சர் விஜய் மிக தெளிவாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாற்றியதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் வரவேற்றுள்ளார்.
2: இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அனுர அரசு நிறைவேற்ற தவறினால் வடக்கை போன்று கிழக்கிலும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்த உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வாக்குறுதிக்கு முரணாக பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் புதிய சட்டத்தை அரசு கொண்டு வருவதாக அது சாடியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுல புது ரூல்ஸ் வரப்போறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்க்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்க தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுல பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியா லேட்டா தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனன்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனன்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
5: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: Weekend Vibration. East FM 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: VG Productions, விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சன் ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vgproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7
2: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
3: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விபரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 437-8 8607002 437-8607002

0: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
2: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஒரு மணி 47 நிமிடம் ஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: நீங்க திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா?
0: ஞாபகம் இல்ல.
1: ஞாபகம் இல்ல.
0: சின்ன வயசுல
1: பாத்துருப்பீங்க. அதுல அந்த அதனாலே அந்த கேள்வி வரும், என்ன இயற்கையிலே பெண்களுக்கு தலைமுடியிலே வாசம் உள்ளது, ஏதோ அப்படி ஏதோ ஒன்று கேள்வி வரும். கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி எழுதுன மாதிரி தான் அந்த பாட்டும் இருக்கு. என்ன
0: அப்படி சொல்ல வரீங்க?
1: சேலை கட்டும் பெண்ணிற்கு ஒரு வாசம் உண்டா, வாசம் உண்டா,
0: கண்டவர்கள் சொன்னதுண்டா,
1: கண்டவர்கள் சொன்னதுண்டா, மனத்தை இப்படி காண்ற நிறைய கேள்விகள் இருக்கிற
0: இருக்குதா?
1: கற்பனை வார நேரத்துல அந்த கற்பனை கெட்டாத விஷயங்களை கற்பனையா சொல்லுவாங்க.
0: அதுதான் கவிஞர்கள் திறமை.
1: அதையும் நாங்க ரசிக்கிறோம். ஆனா இப்படி எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்கு போய் யோசிக்கிற நேரம் தான்
0: நாங்களும் ஒரு கவிஞர்கள்
1: அப்படின்னு என்ன சொல்லி தோணுது.
0: நாங்களும் பாட்டு எழுதுனா என்ன அப்படின்னு தோணுது.
1: சரி, எழுதிருவோம். சரி, நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சிகரம் தொடலாம். சிகரம் தொடுவதற்கு நீங்கள் கயிற்றை தொட வேண்டும் முதல்ல. அதுக்கு பிறகு கேள்வி என்னன்னு சொல்லி நீங்க அறிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு பதில எங்களோட சேர்ந்து சொல்லணும். இந்த மூன்று டாஸ்க் இருக்கு. அதை முடிச்சிட்டீங்கன்னா சிகரத்துல இருக்கு. என்னதான் சொன்னாலும் ஜாலியா வந்து கேட்டுட்டு போறதுக்கு இப்படி ஒரு டாஸ்க்ல வின் பண்ணி
0: கேட்டு
1: ஒரு விதமான ஃபீலிங்,
0: கிட்டத்தட்ட ஒரு புதையல் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் தாண்டி போய் தான் கடைசியில் அந்த சிகரம் தொட்ட பாடலை நீங்க அடையலாம்.
1: இதை அடைவதற்கு நீங்கள் அழைக்கலாம்
0: 4161454404.

0: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்ப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
0: கோவிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்கார்ப்ரோவில் கோவிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோவிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோவிம் போட்டோஸ், 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்கார்ப்ரோ. 416-522-1775.
3: நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம் உலகமெங்கும் கிளை பரப்பி வெற்றி நடை போடும் இந்த வேளையில் தமது 30th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். சிறப்பு சலுகைகளும் மாபெரும் மலிவு விற்பனையும்.
4: இம்மாதம் 25th தேதி வரை உங்கள் பழைய நகைகளை 1 கிராமுக்கு $180 முதல் விற்று பணம் பெற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் 1 கிராமுக்கு $140 முதல் பெறலாம்.
3: மற்றும் சிங்கப்பூர், துபாய் நகைகள் தங்க விலைக்கே பெற்றுக் கொள்ளலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கத்தின் 30th ஆண்டு கொண்டாட்டத்தில் இணைந்து பயன்பெற அழைக்கின்றனர். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், யெல்லோ பில்டிங், 6477022159.
5: போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:02 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஈஸ்ட் எஃப்எம்மில். நீங்களும் சிகரம் தொடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம், இணைந்து சிகரத்தை தொடலாம். அதற்கு கயிற்றை தெரிவு செய்ய வேண்டும். கேள்வியை 2 முறை நாங்கள் சொல்வோம். 6 பதில்கள் கொண்ட கேள்விகளாக இருக்கும். 3 பதில்கள் உங்கள் மூலமாகவும் 3 பதில் எங்கள் மூலமாகவும் மாறி மாறி மாறி சொல்லி என்ன செய்யும் என்றால் உங்களை வெற்றி பெற வச்சு சிகரத்தில் ஏற்றி விட்டு நீங்க கிட்ட பாட தருவோம். அதான் சிகரம் தொட்ட பாடல். இணைந்து கொள்ளலாம். வளைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 416-5-4-4-0-4-0.
1: 16 degrees Celsius ஆயிருக்கிறது ட்ரோனோ. 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மழையுடன் கூடியிருப்பதாக இன்றைய பொழுது அமைந்திருக்கின்றது.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.

0: இரண்டு மணி ஏழு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொழில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இலங்கை மற்றும் கனடா கலைஞர்களின் பங்களிப்பில் உருவான மனிதி த ஃபயர் பேர்ட் திரைப்படத்தினுடைய கிராண்ட் கனேடியன் பிரீமியர் இன்று மாலை 3 மணிக்கு ஸ்காப்ரோ வூட்சைட் சினிமாவில் நடைபெறுகிறது. ரெகுலர் டிக்கெட் $20. 12 முதல் 18 வயது இளைஞர்களுக்கு அனுமதி இலவசம். மேலும் தகவல்களுக்கு 6478734901. சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளை நீங்களும் உங்களோடு இணைந்து சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: 2:12 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: பாத் கேர் சோசியல் பவுண்டேஷன் வழங்கும் சவுத் ஏசியன் ஃபேஷன் ஃபெஸ்ட் மாபெரும் விற்பனை நிகழ்வு இன்று இரவு 8 மணி வரை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் இடம்பெறுகிறது. ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஈவன் பை டேனி.
0: விஜய ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் விஜயா ஜுவல்லரி இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு வெற்றி திருவிழா மக்கா லைவ் மாபெரும் இசை நிகழ்ச்சி. கனடாவின் முதன்முறையாக பின்னணி பாடகர்கள் ராகுல் நம்பியார், ரஞ்சித் மற்றும் ஆலாபராஜ் குழுவினரின் மக்கா இசைக்குழு திறகின்ற மக்கா லைவ். இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவன்ட் சென்டரில். விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு வெற்றி திருவிழா மக்கா லைவ் மாபெரும் இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை விஜய ப்ரொடக்ஷன்ஸ் சிஏவிலும் விஜயா ஜுவல்லரியிலும் பெற்றுக்கொள்ளலாம். 416-900-4599 எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளை நீங்களும் உங்களோடு இணைந்து சிகரத்தை தொடரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் வோட் 7 தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் வோட் 7 உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
6: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: சிக்மாஸ் an action adventure film.
8: அப்பா பயமர்பா சொல்லிடுபா.
7: Filled with a lot of new fresh elements.
9: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
7: Like heist, treasure hunt.
10: இன்னொரு கோடி.
11: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜே சாம் தானே நீங்க?
6: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
6: சிக்மா.
13: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
14: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
13: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
14: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
15: ஒரு நகை வரும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
10: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.

0: சொல்லாங்க ராஜா ராஜாதான். நேற்று நாங்க காட்சினாங்க ஞாபகம், ராஜா ராஜாதான்,
1: ராஜா ராஜாதான். இந்த இந்த பாடல் கூட ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அந்த நேரத்துல.
0: அந்த முயற்சி காத்தான் அந்த பாட்டை போட்டிருந்தாங்க. 2:22 சிகரம் தொடு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்துல எங்களோடு ஷான், வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: உங்களுக்கே
1: திலக்கம் எட்டையும் தரையிலாது. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட திரைப்பட இசையமைப்பாளர் ஆறு பேர் சொல்லுங்கள். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட திரைப்பட இசையமைப்பாளர்கள் ஆறு பேர் சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். கேவி மகாதேவன்,
2: இளையராஜா,
0: பவதாரணி,
2: எம்எஸ் விஸ்வநாதன்,
0: பரத்வாஜ்,
2: தேவா.
0: குடும்பமா?
1: குடுத்துடலாம். இதுக்கு மேல என்ன கதை? நாங்க என்ன பேச்சு வண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க.
0: இல்ல, அதுவும் லேட்டா தான் வருது. வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி நன்றி.
0: சரி, என்ன பாடுங்க நாங்க. நாங்கள் கேட்ட கேள்வி, தமிழை அடிப்படையாக கொண்ட அல்லது தமிழை பூர்வீகமாக கொண்ட அல்லது தாய்மொழியாக கொண்ட திரைப்பட இசையமைப்பாளர்கள் ஆறு பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எக்கச்சக்கமான வந்து போய் வந்து போய் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் தமிழ்லான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் இருக்கு. அந்த வகையில் எம்எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், டி கே ராமமூர்த்தி, இளையராஜா, தேவாயர் ரஹ்மான், பரத்வாஜ், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி, ஹாரிஸ் ஜெயராஜ், விஜய் ஆண்டனி, ஜி வி பிரகாஷ் குமார், டி இமான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், ஷான் ரோல்டன். எல்லாரும் யோசிப்பாங்க, ஷான் ரோல்டன் ரெண்டு பேரை சொல்கிறீங்களே, அவர் உண்மையிலே தமிழரா அப்படின்னு கேட்டால் அவர் தமிழர். ஆச்சாரா ஐயங்கார், ஷான் ரோல்டன், ஜிப்ரான், சாம்சிஎஸ், ஹிபாப் தமிழா ஆதி, ஜஸ்டின் பிரபாகரன், நிவாஸ் கே பிரசன்னா, லியோன் ஜேம்ஸ், தரன்குமார், சி சத்யா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. இவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். 2:24 இப்பொழுது நாங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தருகின்ற தகவலை கற்றறிந்து கொள்ளலாம்.
3: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கு சட்ட ஆலோசனையை நீங்கள் அவரிடம் பெற்றுக் கொள்ளலாம். ஆன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை நீங்கள் அழைக்கலாம். 416-993-8443. எதிர்பாராத விபத்து நடைபெற்றதும் உடனே நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் குறித்து உரிய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாகன விபத்து மட்டுமன்றி வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் இது போன்ற விபத்துகளுக்கும் உங்களுக்கான தகுந்த ஆலோசனையை தருவதற்கு காத்திருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். நீங்களும் அழைக்கலாம். 416-993-8443. ஜிடிஐஎல் பல பாகங்களில் தன்னுடைய சேவையை மக்களுக்காக 30 வருடங்களுக்கு மேல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். ஸ்கார்ப்ரோ, மார்க்கம், மெசசாகா, பிராம்டன், நோர்த் யோர்க் ஆகிய இடங்களில் தனது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆன்டாரியோவில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்களுடைய சேவையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே நீங்களும் அழைக்கலாம் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443. சில வேளைகளில் விபத்து இடம்பெற்ற ஒரு சில மணித்தியாலங்களில் உங்களுக்கு மைனர் இன்ஜுரியாக தெரியும் சில காயங்கள் காலப்போக்கில் மேஜர் இன்ஜுரியாக கூட இருக்கலாம். ஆகவே நீங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து உங்கள் விபத்து பற்றிய விடயங்களை தெளிவுபடுத்தும் பொழுது உங்களுக்கான சிறந்த இழப்பீட்டை பெற்றுத் தருவார் ஐபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்கலாம். 416-993-8443. 416-993-8443.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவின் மிகவும் தீவிரமான நிபந்தனைகளுக்கு பிரதமர் மார்க் கானே தலைமையிலான கனடிய அரசு எடுத்துள்ள பதிலடி நடவடிக்கைகளை தமது நாடு பாராட்டுவதாக கனடாவிற்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவுடனான கனடாவின் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்த விரைவான செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
2: தமிழ்நாட்டில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையிலான புதிய மெட்ரோ ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் விஜய் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். இதன் போதான நிகழ்வில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயற்படும்போது அதன் பலன்கள் மக்களை நேரடியாக சென்றடையும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்.
1: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டுவரும் முயற்சிகளை கைவிடுமாறு அது அரசினை வலியுறுத்தியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552 416-508-9552.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
8: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 2:45 நிமிடம் சிகரம் தொடுக்க எடுக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு லாங் வீக்கெண்ட், தேங்க்ஸ் கிவிங் டே. அப்போ பரபரப்பாக இருப்பாங்க. ஒரு சீசனில் ஓரளவுக்கு நல்ல வெதராக தான் இப்போதைக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதால சில வேலைகளில் வெளியிலலாம் போயிருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதே நேரத்தில் இங்கே நாளை நாளை கொண்டாடுறதுக்காக நேற்றிலிருந்து கொண்டாட தொடங்கியிருப்பாங்க. உங்களுக்காக எல்லாம்
1: என்ன செய்யறோம்
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கான சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை நீங்கள் அழைக்கலாம். 416-993-8443 416-993-8443. எதிர்பாராத நேரத்தில் ஒரு கனப்பொழுதில் இடம்பெறுவதுதான் விபத்து. விபத்தொன்று ஏற்பட்டவுடன் நீங்கள் எந்நேரமும் நம்பிக்கையுடன் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்களை அழைக்கலாம். உங்களுக்காக தன்னுடைய சேவையை எந்நேரமும் வழங்குவதற்கு அவர் காத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது விபத்து பற்றிய சட்ட ரீதியான எந்த கேள்விகளாக இருந்தால் கூட நீங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். விபத்து சிறியதோ அல்லது பெரியதோ நீங்கள் நம்பிக்கையுடன் அழைக்கலாம் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443 416-993-8443. எதிர்பாராத விபத்து நடைபெற்றதும் உடனே நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் குறித்து உரிய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாகன விபத்து மட்டுமன்றி வழுக்கி விழுதல், தடக்கி விழுதல் இது போன்ற விபத்துக்கும் உங்களுக்கான தகுந்த ஆலோசனையை தருவதற்கு காத்திருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். அது மட்டுமல்லாது ஜிடிஏயில் பல பாகங்களில் தன்னுடைய சேவையை மக்களுக்காக 30 வருடங்களுக்கு மேல் வழங்கி கொண்டிருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். ஸ்காப்ரோ, மார்க்கம், மிசிசாகா, பிராம்டன், நோர்த் யோர்க் ஆகிய இடங்களில் தனது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆண்டாரியோவில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அவர்களுடைய சேவையை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்களும் அழைக்கலாம் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443 416-993-8443.

0: என்ன சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பி நிகழ்ச்சிக்கே முடிவுக்கு கொண்டு வர வேணும். அது வருது இல்லை இல்லை இல்லை ஜாம் ஆகுது
1: இன்றைக்கு ஜாம் ஆகுது.
0: சரி, எனவே இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற வாரமும் இதேபோல் சீக்கிரம் தொடு உங்களுடைய சீக்கிரத்தில் ஏற்று அழகு பார்க்க வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நீண்ட வார விடுமுறை வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லித்தான் விட வரணும். நான் இன்னும் 2 மணி நேரம் இருக்க போகிறேன்.
1: ஆமாம், அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் தான் விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
0: அதேபோல் ஒழிக்கின்ற விளம்பரங்கள் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கப் போகின்றோம். நன்றி சுரேகா.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72 மார்க்கம், 905-471-4000.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
8: Weekend, East FM, 102.7.

0: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார்.
5: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
6: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
5: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம்.
7: வணக்கம் ராஜேஷ்.
8: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நம்ம நேரடுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த லாங் வீக்கெண்ட்ல ஒரு நன்றி நவிலம், ஒரு லாங் வீக்கெண்ட் இது, தேங்க்ஸ் கிவிங் டே நாளைக்கு. எல்லாரும் வந்து குடும்பத்தோடையும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் நேத்தே வந்து பண்ணியிருப்பாங்க, நேற்று நைட்டே கூட சில பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஏன்னா ஆரம்பிச்சிச்சு லாங் வீக்கெண்ட், என்றைக்கு போனாலும் தப்பு இல்லை.
7: அது வெள்ளிக்கிழமை தொடங்கிட்டு,
8: வெள்ளிக்கிழமை தப்பு
7: இல்லை.
8: சில பேருக்கு வந்து நேற்று
7: தான் தொடங்கிட்டு அப்படிதான் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு.
8: சரி, அதான் எல்லாருக்கும் ஒரு இந்த தேங்க்ஸ் கிவிங் அதுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு வழக்கம் போல நம்ம இன்னைக்கு கச்சேரி ஆரம்பிக்க போறோம். அடுத்த 2 மணி நேரத்துக்கு
7: இன்னொன்னு சொல்லிட்டு போயிடும், வருங்காலத்துல ஒரு எதிர்காலம் இருக்காமே ராஜேஷ்.
8: வருங்காலத்துல ஒரு எதிர்காலம் இருக்கா?
7: ஆமா ஆமா,
8: புரியல எனக்கு.
7: புரியலையா?
8: புரியாது.
7: போட்டும் ப்ரோக்ராம்
8: மத்தியானம் மஞ்சமா இருந்துச்சு மூளை, வந்த பிறகு கொஞ்சம் சுறுசுறுப்பாயிருச்சு.
7: தெளிவாயிருச்சு.
8: வருங்காலத்துல நிறைய எதிர்காலம் இருக்கு. லைன் கட்டி நிக்கிது, டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். எல்லாம் நம்மளை பார்த்தா எல்லாம் அப்படிதான் தெரியுது. சரி, என்ன பண்றது?
7: சரி, டொரண்டோ மலையுடன் கூடிய ஒரு பொழுதாக இருக்கின்றது. 16 டிகிரி செல்சியஸ் ஆகி பொழுது இருக்கின்றது. 16 உணர்கின்றோம். அதே போலவே இரவு வேலை 13 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்றும், நாளை நாள் தேங்க்ஸ் கிவிங் டே, திங்கட்கிழமை சூரிய வெளிச்சம் மொயில் கூட்டம் ஆங்காங்கே இருக்கிற ஒரு சூழல் இருக்கும். 20 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, அது குறைந்த வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ்
8: எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த 10 வருஷம், நான் வந்து 10-15 வருஷம் ஆகுது. இந்த 10-15 வருஷத்துல நீங்க தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு இந்த மாதிரி 20 டிகிரி போனது அப்படின்றது எனக்கு நினைவு தெரிஞ்சு இல்ல. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாமான ஒரு லாங் வீக்கெண்டாக இருக்கு.
7: அதை தான் நானும் சொன்னேன்.
8: இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த ஏதாவது கலர்ஸ்லாம் பார்க்குறாங்க, வெளியே போய் கலர்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் எஃப்எம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 416-824-1212 ஃபோன் பண்ணலாம். இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 107.gmail.com இமெயிலையும் அனுப்பலாம். ஃபேஸ புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜஸ்லையும், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்லையுமே நாங்கள் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்ஐ கேட்டு ரசிக்க ஈஸ்ட் எஃப்எம் CA அப்படின்ற நேரத்துக்கு போங்க. அப்படி இல்லைனா iOS, Android அதுலேயுமே எங்களுடைய ஆப்ஸ் இருக்கு, அதையும் நீங்கள் கூட இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்து கேட்டுக்கலாம்.
7: அதே போலவே எரிபொருள் நிலையிலே நாளை எந்த விதமான மாற்றமும் இல்லை.
8: எரிபொருள் சொன்னோம்னா கரெக்டாக ஆட்டோ பாட்டு பார்த்தீங்களா? ஆட்டோ பாட்டு போனது ஞாபகம் தான், இல்லாட்டி நீங்கள் சொன்னதெல்லாம் ஆட்டோ பாட்டு தான் தெரில. தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது, ரசிகர் மன்றம்.
7: ஒரு மார்க்கமாக தான் போகுது.
8: ஆமாம்,

0: மூன்று மணி எட்டு நிமிடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த பாட்டை கொஞ்சம் வித்தியாசமா கம்போஸ் பண்ணு சொல்லி தேவா சொல்லியிருப்பார். அதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணி அதே நேரம் லிரிக்ஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் எழுதியிருந்ததா சொல்லப்படும். ஒரு சாதாரணவங்கள கொஞ்சம் ரீச் ஆகணும், சாதாரணவங்கள போய் சேரணும், இப்ப வேறண்டா இப்படிதான் ஒரு சிம்பிளா இருக்கணும் என்று சொல்லி ஒரு கன்செப்ட்ல தான் இந்த பாட்டு கடைசா ஃபைனல் ஆகி டேக் ஆகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த பாடுற நேரம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனா எஸ்பிபி அவர்கள் வந்து பாடணும்னா அந்த கலரை ஃபுல்லா அப்படி மாறிட்டுன்னு சொல்லி பெருமையா சொல்வார் தேவா அவர்கள். எந்த அளவுக்கு தான் எப்படிதான் இசையமைச்சாலும் எப்படிதான் வரி எழுதினாலும் ஒரு எலிவேட் பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய பாடகரால் முடியும். அந்த அளவுக்கு தன்னை நிறைய பாடல்களுக்கு உயிர் கொடுத்தது எஸ்பிபி என்று சொல்லி சொல்வார். அவரையும் அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு ஞாபக அர்த்தமா
1: இந்த பாட்டு படத்து சேதி புதுசு வந்து 4:30 அப்புறம் வரும். இப்ப 4 மணி 3 மணிக்கு
0: வந்துருச்சு அப்படின்னு
1: எக்ஸ்ட்ரா வரும். இதெல்லாம் போன சப்பப்போ வரும்.
0: அப்பப்போ வரும். பாத்கேர் சோஷியல் ஃபவுண்டேஷன் வழங்கும் சவுத் ஏசியன் ஃபேஷன் ஃபெஸ்ட் மாபெரும் வேட்பணி நிகழ்வு இன்று இரவு 8 மணி வரை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் இடம்பெறுகிறது. ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஈவன் பை டேனி.
1: உங்கள் அபிமான ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் அப்பல்லோ யார்க் சினிமாஸில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் மீசி முறுக்கு 2 ஏழு கடல் ஏழு மலை பத்தா அன்பிலவன் டோரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் அப்பல்லோ மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் விஜயா ஜுவல்லரி இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு வெற்றி திருவிழா மக்கா லைவ் மாபெரும் இசை நிகழ்ச்சி. கனடாவில் முதன்முறையாக பின்னணி பாடகர்கள் ராகுல் நம்பியார், ரஞ்சித் மற்றும் ஆலப்ராஜி குழுவினரின் மக்கா இசைக்குழு தருகின்ற மக்கா லைவ். இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து சிறப்பிக்கின்ற மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில். விஜய் ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு வெற்றி திருவிழா மக்கா லைவ் மாபெரும் இசை நிகழ்ச்சி டிக்கெட்டுகளை விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca மற்றும் விஜயா ஜுவல்லரியிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599 எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 3:10 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல். ரசிகர் மன்றம் அவர் ப்ரொமோஷன் வாங்கி ஜெயிலர்ல இருந்து ஜெயிலர் 2 போயிட்டார். இன்னும் நான் ஆட்டோ ஓட்ட வச்சுட்டு இருக்கீங்க அவரா, இன்னும் அந்த பாட்டை போட்டுக்கிறீங்க, என்ன மேட்ரு என்னன்னு சொல்லுங்க. இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு படம் வர்றதுக்கு.
0: மேட்ரு ஒண்ணும் இல்ல, ஜெயிலர் 2 16ஆம் தேதி ரிலீஸ் வேர்ல்ட் வைட், 15ஆம் தேதி ரிலீஸ்,
1: 15ஆம் தேதி ரிலீஸ், நம்மளுக்கு இங்க 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும். அது இன்னும் பாத்துட்டு இருக்கிறோம்.
0: அதாவது வேர்ல்டு அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங்ல பெரிய அளவில் கலெக்ஷன் சொல்றாங்க. என்ன பெரிய நடிகர்கள் அதை விட ஜெயிலர் 2 சொல்லி ஒரு சீக்குவல் வருது. ஜெயிலர் 2 ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு ஜெயிலர் 2 எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காம்போ. அப்போ அதால் நிச்சயமாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த டிக்கெட்டுகளும் கொஞ்சம் புக்கிங் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆஸ் யூஷுவல் பெரிய கோஆப்ரேட் நிறுவனம் எல்லாம் பல்க் புக்கிங் கிட்டத்தட்ட தியேட்டர் ஒரு ஷோ ஃபுல்லாக வாங்குவாங்க, 2 ஷோ ஃபுல்லாக வாங்க அப்படிலாம் போயிட்டு இருக்காங்க. அதை அப்படி வாங்கின நேரத்தில் டிக்கெட்டில் இந்த ஒரு ப்ரொமோஷன் தானே, அது கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் புக்கிங் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. ஆனால் ஆரம்பத்தில் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் கலாநிதி மாறன் சொல்லியிருப்பார், அது கொஞ்சம் வயலன்ஸ் கூட இருக்கு, பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே சென்சாரை நாங்கள் பார்த்துக்கொள்றோம்னு சொல்லி ஒரு கலாநிதி மாறன் சொல்லியிருப்பார். இதுலேயும் போனால் நம்ம சொல்லியிருந்தோம் ஏஐ யூஏ அப்படின்னு ஒரு இழுவறி இருக்கண்டு, கடந்த யூஏ தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன வில்லங்க வந்து தெரியல, சரி படம் பார்ப்போம், பார்த்தா தெரியும்.
1: போன தடவை யூஏ தான் கொடுத்தாங்க, ஆனா ஏக்கு வந்து பொருத்தமான ஒரு படமா இருந்துச்சு.
0: அதை விட வயலன்ஸ் கூட சொல்றாங்க இந்த இதுல செகண்ட்ல.
1: ஓகே, இந்த தடவை கண்டிப்பா ஏ வந்திருக்கணும், இல்ல ஏ பிளஸ் ஆக வந்திருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா யூஏ வச்சு சமாளிச்சிருக்காங்க,
0: யூஏ 16 பிளஸ் னு கொடுத்திருக்காங்க. யூஏ 16 பிளஸ் அது எப்படி என்ன நடக்கும்னு தெரியல.
1: 6 மாசம் குழந்தை இருந்து 6 வயசு குழந்தை வரைக்கும் தூக்கிட்டு போக போறாங்க தியேட்டருக்கு. யாரும் வந்து நிறுத்த போறதும் கிடையாது, யாரும் கேள்வி கேட்க போறதும் கிடையாது. சும்மா அது வந்து 16 பிளஸ் நாங்க அட்வைஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து பாக்குறவங்க வந்து எல்லாருமே பாக்குறவங்க தான். ஏன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரசிக்கும் ஒரு நாயகன் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான். ஸோ எல்லாருமே போய் பார்க்க போறாங்க. நீங்க இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க, வந்து நம்ம யூகான்லாம் வந்து தியேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எங்க யூகான் டெரிட்டரியில் நார்த்தில். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள் நிறைய வந்திருக்கான்னு தெரியல. ஸோ இந்த வீக்கெண்ட் வர வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 வந்து ஸ்க்ரீன் பண்றாங்க. யூகான்ல மொத்தமே வந்து இருக்கிறாங்களே விரலூட்டி எண்ணிடலாம், அதில் தமிழாளங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது தெரியல. இதனாலும் அங்கே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான்.
0: என்ன மாதிரி சவுண்ட் எப்படி, டால்பி அட்மோஸா அல்லது மோனோவா?
1: டிக்கெட் வாங்கி கொடுங்க, நான் போய் பார்த்து வந்து சொல்றேன். சஞ்சயனுக்காக இந்த பாட்டை போட போறோம். எப்படி பாத்தீங்களா, இது தேங்க்ஸ் போட்டது நம்ம டைமிங்ல வந்துச்சு. தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ரசிகர் மன்றம்.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சின்
4: 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266
6: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் ரஞ்சன் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 3:25 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இளையராஜா அவருடைய நியூ ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மோகன் நினைக்கிறேன். அவருடைய சமீப பாடல்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து இவங்க பாடிக்கிறாங்க. இந்த லெனின் பாண்டியன் படத்துக்கும் இந்த பாடலுக்கு வந்து அவங்க தான் இசை, இளையராஜா தான் இசை.
0: இப்போ கம்பெனி ஆர்டிஸ்ட்டை வச்சு தானே அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார். என்ன கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லி சொல்கிறேன்டா, அவரை கன்சர்ட்லாம் பாடிட்டு இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரண் பாடுவார். இப்போ மனோ அவரை கண்ணனால் காணலை, ஆனால் சரண் பாடுவார், முகேஷ், இப்படி கொஞ்சம் சிங்கர்ஸ் இருக்காங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா. இவங்க இப்போ ரெக்கார்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட இவங்களை வச்சு தான் பாடிட்டுருக்கு. லெனின் பாண்டியனில் வந்து இன்னொரு பாட்டு சர்க்காரை சொல்லியிருக்கேன், அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான நாட்கள் கேட்குற ஒரு பாட்டாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டை ஞாபகப்படுத்துது. எப்படி என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அது கேட்க நல்லா இருக்குது.
1: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல், $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே, $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே, $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பேர் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ஸ் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
0: இப்போ நாங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் வழங்குகிற தகவல்களை கேட்கலாம்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கு சட்ட ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள். ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை நீங்கள் அழைக்கலாம். 4 1 6 9 9 3 8 4 4 3.
3: வாகன விபத்து ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அதற்கு அதியுச்ச இழப்பீடுகளை பெறுவது மிக முக்கியமானது. குறிப்பாக ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டால் அதுக்கு பின்னரான தேவைகளை சரிவர நிவர்த்தி செய்வதற்கு இந்த இழப்பீடுகள் உங்களுக்காக உதவுகின்றன. எனவே நீங்கள் ஒரு விபத்து ஒன்று நேர்ந்திருந்தால் அதனை ஒரு மைனர் விபத்து என்று சொல்லி நீங்கள் நிராகரித்திருக்க கூடும், ஆனால் அது ஒரு மேஜர் விபத்துக்கான தாக்கங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும். விவரண விடயங்கள் ஏற்படுகின்ற பட்சத்தில் சரியான இழப்பீடுகளை, தகுந்த இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதால் உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பை தருவதாக அமையும் என்பதை ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். அது மட்டுமில்லாமல் நீங்கள் விபத்து உங்களுடைய தவறாக இருந்தால் கூட இழப்பீடுகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. காலதாமதமான விபத்துகள், குறிப்பாக ஒரு வருடம் வரையில் காலதாமதமான விபத்துகளாக இருந்தாலும் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து தெரிந்து கொள்ள முடியும். 4 1 6 9 9 3 8 4 4 3.
2: எதிர்பாராத நேரத்தில் ஒரு கணப்பொழுதில் இடம்பெறுவதுதான் விபத்து. விபத்து ஒன்று ஏற்பட்டவுடன் நீங்கள் எந்நேரமும் நம்பிக்கையுடன் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைக்கலாம். உங்களுக்காக தன்னுடைய சேவையை அவர் இந்நேரமும் வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது விபத்து பற்றி சட்ட ரீதியான எந்த கேள்விகளாக இருந்தால் கூட நீங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்களும் அழைக்கலாம் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 4 1 6 9 9 3 8 4 4 3.
4: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
5: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: அல்பர்டாவின் பிரிவினையுடன் தொடர்பட்ட பொதுமக்கள் பதிலளிப்பு நெருங்கி வரும் நிலையில் அதனை நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக மாகாண தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து பிரிவது குறித்த பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலாக 10 கேள்விகளுக்கு எதிர்ப்பு 19ஆம் தேதி அல்பர்டா மக்கள் பதிலளிக்க உள்ளனர்.
1: தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியில் பேசுவதன் மூலம் மொழி திணிப்பு செய்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். பிரதமர் பங்கேற்ற அரசு நிகழ்வு மேடையில் எந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இடம் வழங்கப்பட்டதெனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேவேளை இருமொழிக் கொள்கையை மதிக்கும் முதலமைச்சர் விஜய் மிக தெளிவாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாற்றியதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் வரவேற்றுள்ளார்.
0: இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அனுர அரசு நிறைவேற்ற தவறினால் வடக்கை போன்று கிழக்கிலும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்த உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வாக்குறுதிக்கு முரணாக பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் புதிய சட்டத்தை அரசு கொண்டு வருவதாக அது சாடியுள்ளது.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு பாட்டு வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma is an action adventure film.
4: Abba, bye marba, sulidba.
3: Filled with a lot of new fresh elements.
5: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
3: Like heist, treasure hunt.
6: Inoru kodi.
7: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga.
2: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
8: Audience ki enna theviyo adu pannu.
2: Sigma.
9: Ajax Nissan and Infinity-il Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease mattum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
10: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
11: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20-ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம்.

0: இப்பெல்லாம் பாட்டி
1: இந்த பாட்டு கேட்ட உடனே இந்த பாட்டை இவர் தான் பாடி இருக்கணும், வேற யாரும் பாடினா அந்த பாட்டு எடுபட்டு இருக்காது. அதே மாதிரிதான் இந்த ஒரு ஃபீலிங், இந்த ஒரு மூடு, ஒரு காதல் தோல்வியில அவர் கடைசியில உனக்காக அழுதுனு உண்மையிலேயே அழுதுதான் பாடினார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த அழுதுலாதான் அந்த மாதிரி ஒரு குரல் வரும், அந்த ஒரு பாவம் வரும், அதை அப்படியே அழகா காமிச்சிருக்காரு.
0: எல்லாம் இப்போ சில நேரங்களில் எஸ்பிபி ஸ்டேஜ்லேயே பாடுவார். அப்போ அவர் ஒரிஜினலாக பாடின பாட்டில் பார்த்தீங்கன்னா சில சில சினுக்கங்கள் அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ அழுற மாதிரி சீன் இருக்கும் அப்படி இருக்கும், ஆனால் அதில் அப்படியே செய்வார். ஆனால் அழுவாரான்ட்டு அழமாட்டார். அதுதான் நடிகன், அவங்களுக்குள்ள ஒரு நடிகன் இருந்தால் தான் இப்படியான சுச்சுவேஷனுக்கெல்லாம் பாடலாம். அப்போ கேஜி யேசுதாஸ் ஜோஜி பாருங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் அவர எஸ்பிபி யேசுதாஸ் அவங்களோட ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இவருக்கு கண்டு அதான் அளவெடுத்து தச்ச சட்டை. அந்த கேட்டகரியில் யேசுதாஸ் பிரித்து மேய்ஞ்சிருப்பார் கொஞ்ச காலம். அந்த அது சொல்ல என்னன்னு சொல்றேன், ஒரு இப்படியான ஒரு ஒரு ஃபீலிங்கான பாட்டுன்னா இவரை விட்டா வராங்க
1: யாருமே கிடையாது,
0: யாருமே இல்ல.
1: சரி, இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனா என்ன படம் தெரியாதவங்களுக்கு, மேகம் கருத்து இருக்கு, அதுதான் இந்த படத்துடைய பேர். இந்த படத்துக்கு இசை வந்து கண்டிப்பா இளையராஜா கிடையாது, இது மனோஜ் கியான் அப்படின்ற ஒரு காம்பினேஷன். அந்த வடக்குல இருந்து வந்தாங்க, ஆனா தமிழ்ல நிறைய சூப்பரான பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு பாட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது. ஆமா, 3:44 தொடர்ந்து பேசலாம். வி கேன் டிஸ்டர்ப் ஃபேமிலி, இது ரசிகர் மன்றம், இது பஞ்சாபத்துக்கான டைம்.
2: தமிழ் திரைப்படங்கள் தற்போது 60 நாடுகளில் ட்ரெண்ட் ஆகி வருவதாக புதிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் கதைக்களம் மற்றும் ஸ்டோரி டெல்லிங் சர்வதேச பார்வையாளர்களிடம் அதிக கவனம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சர்வதேச அளவிலே தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஜெயிலர் 2 ட்ரெய்லர் கடந்த திங்களன்று வெளியாகியது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மீண்டும் முத்துவேல் பாண்டியன் கதாபாத்திரத்தில் வருகின்றார். முதல் பாகத்தை விட பெரிய அளவிலான ஆக்ஷன் மற்றும் புதிய கதாபாத்திரங்களுடன் ட்ரெய்லர் அமைந்துள்ளது. ட்ரெய்லர் நல்லதான் இருக்கு, படம் வரட்டும் பேசலாம். அதைவிட முக்கியம், ஜெயிலர் 2விற்கு US சான்றிதழ் கிடைத்திருக்கின்றது. லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் அடுத்ததாக வரப்போவது கைதி 2 படம் என்றாலும், சர்தார் 2 படத்தால் நொந்து போயுள்ள கார்த்தி இந்த 2 பாகத்தை உடனே பண்ணத்தான் வேண்டுமா என்று யோசிக்கிறாராம். டிசி படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியால் லோகேஷுக்கு கதாநாயகன் பாத்திரத்திற்காக பல அழைப்புகளாம். அத்தோடு இயக்கப் போகும் அடுத்தடுத்த படங்களும் ரெடி. சோ கைதி 2 என்னமோ டவுட் தான். மிஷ்கின் இயக்கிய ட்ரெயின் மற்றும் பிசாசு 2 ஆகிய 2 படங்களும் பெட்டிக்குள்ளே தூங்குகின்ற நிலையில் ட்ரெயினை தட்டி எழுப்புகின்றார் தயாரிப்பாளர் தானு. ட்ரெயின் வருகிறது நவம்பரில். இயக்கத்தை விட நடிப்பின் மூலம் ரசிகர்களை சம்பாதித்துள்ள மிஷ்கின் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருவதாகவும் ஒரு செய்தி. வடங்கானுக்கு பிறகு எந்த பட அறிவிப்பினையும் வெளியிடாத இயக்குனர் பாலா தனது அடுத்த படத்திற்கான பணிகளை தனது நண்பர்கள் மற்றும் உதவி இயக்குநர்களோடு சேர்ந்து பணி வருவதாக ஒரு செய்தி. இந்த படத்தின் நாயகன் விஜய் சேதுபதி, இசையமைப்பாளர் இளையராஜாவா அல்லது ஜிவி பிரகாஷா என்ற ஒரு இழுபறியா? நடிகர் சிவராஜ் தனது அடுத்த திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக புதிய பொறுப்பை ஏற்கின்றார். நடிகராக பல்வேறு கதைகளை தேர்ந்தெடுத்து வந்த அவர் தற்போது திரைப்பட தயாரிப்பிலும் நேரடியாக களம் இறங்குவது அவரது திரைப்பயணத்தில் புதிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஆரம்பிச்சுத்தானே ஆகணும். கமலஹாசனின் நீண்ட நாள் கனவு திட்டமான மருதநாயகம் படத்தை உருவாக்க வேண்டும் என்பது தனது விருப்பம் என்று தெரிவித்துள்ளார் இயக்குனர் அட்லி. அதில் கமலஹாசனுடன் விஜய் சேதுபதியை முக்கிய கதாபாத்திரத்தில் பார்க்க விரும்புவதாகவும் சொல்லியிருக்கின்றார். இந்த சைன் ஆண்டவருக்கு குளிர்ச்சியை கொடுத்திருக்குமே. கமலஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கிய இந்தியன் 2 திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் அதன் 3 பாகமான இந்தியன் 3 பற்றிய செய்திகள் மந்தமாக இருந்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து படத்தின் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக லைகா நிறுவனம் சார்பாக இந்தியன் 3 வார் மோட் என்ற பெயருடன் புதிய போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் ஆண்டவருக்கோ, பிரம்மாண்ட இயக்குநருக்கோ, ராக் ஸ்டாருக்கோ தெரியவே தெரியாதாம். தனுஷின் அடுத்தடுத்த படங்களின் படப்பிடிப்பை தொடங்குவதில் சில தயாரிப்பாளர்களுடன் நிதி விவகாரங்கள் காரணமாக இழுபறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து உடனடியாக களமிறங்கிய தனுஷ் கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு பகுதியை செட்டில் செய்து பிரச்சனைக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கான வெளியீட்டு முன்பதிவு அவரது முந்தைய படமான கூலி படத்துடன் ஒப்பிடும்போது சற்று குறைவாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலும் படிப்படியாக முன்பதிவுகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு காணப்படுவதாகவும் மற்ற மாநிலங்களின் முன்பதிவு சற்று மந்தமாக இருப்பதாகவும் சினிமா வட்டாரத்தில் குசுகுசுப்பு.
3: பஞ்சா 10 சொல்லு.

மூன்று மணி 43 நோடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த அளவெடுத்து தச்ச சட்டைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இருக்கிற பாடகர்கள் ஒரு சில ஆக்கள் தான்.

0: 3:51
1: கரெக்டா போலே அப்படின்னு சொல்லுங்க.
0: போலே என்ன போன்னு சொல்லி அப்படியே,
1: அது நெல்லை பாஷை திருநெல்வேலே போலே அங்கிட்டு அப்படின்னுவாங்க.
0: போலே அந்த போலே
1: அது போலே, இது வந்து போலேன்றாரு. அது போலேனா பாஸ்ட் டென்ஸ், ஹிந்தில வந்து போலேனா சொன்னான் அப்படின்ற மாதிரி.
0: போலுண்டா சொல்லு,
1: போலோனா சொல்லுன்னு அர்த்தம். ஆமா, ரசிகர் மன்றம் வந்து பிராக்கெட்ல வந்து இங்கே ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும்னு போடலாமா?
0: போடுங்க, ஆசிரியர் இருக்கிறது. இல்ல ஜெயிலர்ல காவாலா பயங்கர ஹிட் அடிச்சது,
1: அது வந்து தெலுங்கு. அது காவாலா
0: இருக்கட்டும், அது எந்த மொழியாவது இருக்கட்டும்,
1: இல்ல எல்லாம் எல்லாம் மொழி பத்தி பேசுறீங்களே, சரியாதான்.
0: இல்ல அது வேற சப்ஜெக்ட். காவாலா பெரிய ஹிட் அடிச்சது, அதுக்கு பெரிய ரசிகர்கள். அது அதுக்கு பிறகு கோடி கோடியா சம்பளத்தை கூட்டினாங்க.
1: தமன்னாவா?
0: தமன்னா, அதெல்லாம் நடந்தது.
1: ஜெயிலர் வெற்றிக்கு காரணம் நான் ஒருத்தி தான் அப்படின்னு வந்து பகிரங்கமா தைரியமா சொன்ன ஒரே அயன் லேடி தமன்னா அப்படின்றத பதிவு பண்ணி போயிங்க.
0: அதுவும் வெளிநாட்டுல, இந்தியாவுக்குள்ள இல்ல. சரியா, அதை சொன்னாங்க. சொல்லி முடிச்சது பிறகு அது கூலி பேட்டியன் பேட்டியன் கூலி வந்தது. பேட்டியனில் ஒரு பாட்டு மனசிலாய் ஒன்று போட்டாங்க. மனசிலாய் ஒன்று போட்டு இனி அது அப்பா பிச்சுட்டு போகுது ஜெயிலர் மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன வந்ததுன்னா கூலி வந்தது.
1: மோனிகா வந்தாங்க.
0: அது மோனிகா வந்தாங்க, அதுக்கும் பிச்சுட்டு போகணும்னு சொன்னாங்க. அது என்ன நடந்ததுலாம் தெரியும்,
1: தியேட்டர் விட்டே பிச்சுட்டு போயிருச்சு.
0: இப்போ ஜெயிலர் டூவில் இந்த மோளை வந்திருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
1: ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மூணு பாட்டுக்கு இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணனா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைப் இல்ல, நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகல இந்த பாட்டு இது.
0: ஆனா அப்படி சொல்றீங்க, வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கான சட்ட ஆலோசனையை அவரிடம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழையுங்கள். 416-993-8443 416-993-8443.
3: இந்த வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த துறையில் 30 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றவராக ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார். இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு திருப்திகரமான இழப்பீடுகளை அவர் பெற்று தந்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த வாகன விபத்துக்கள் என்று வருகின்ற பொழுது மிகவும் உச்ச இழப்பீடுகளை, திருப்திகரமான இழப்பீடுகளை மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களின் துணையோடு ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த வாகன விபத்து ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்தில் அதன் பின்னரான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அதியுச்ச இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறிய விபத்து, ஒரு மைனர் விபத்து என்று எண்ணுகின்ற ஒரு விபத்து அந்த நேரத்தில் மைனர் விபத்தாக தோன்றலாம். இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் ஒரு மேஜர் விபத்துக்குரிய தாக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். அல்லது மேஜர் விபத்து ஒன்று நீங்கள் சம்பவித்து அதுக்குரிய இழப்பீடுகளை நீங்கள் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் விபத்துக்கான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். இவ்வாறான சூழலில் சரியாக அந்த விபத்தினுடைய தாக்கத்தை உணர்ந்து கொண்டும் அதற்கேற்ற வகையில் அதியுச்ச இழப்புகளை இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதுதான் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பானதாகவும் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற தேவைகளை பூரணமாக நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் அமையும் என்பதை ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். எனவே இது பற்றிய விவரங்களை நீங்கள் அழைத்து தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக காலதாமதமான விபத்துக்கள், ஒரு வருடம் வரையில் காலதாமதமான விபத்துக்களாக இருந்தாலும் கூட நீங்கள் விபத்து ஒன்றை சந்தித்திருக்கின்றீர்கள், அது காலதாமதமாக இருக்கின்றது என்றாலும் கூட நீங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து பேச முடியும். அதற்குரிய இழப்பீடுகளை பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. விபத்து உங்களுடைய தவறாக இருந்தால் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443
2: GTA-யில் பல பாகங்களில் தன்னுடைய சேவையை மக்களுக்காக 30 வருடங்களுக்கு மேல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். ஸ்கார்ப்ரோ, மார்க்கம், மிசசாகா, பிராம்டன், நோர்த் யோர்க் ஆகிய இடங்களில் தனது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆண்டாரியோவில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்களுடைய சேவையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் அழைக்கலாம் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443.
4: சுவாமிலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல், விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள சுவாமிலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: லக்மே ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் 31 மாலை 6:30 தமிழிசை கலாமன்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
9: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
10: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
11: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
10: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
11: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
12: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
13: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
12: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
14: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கு நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
15: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 4 மணி கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் ரசிகர் மன்றம்.
2: டொரோண்டோ இப்பொழுது 15 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது, 18 உணர்றேன், உணர்வில் கொஞ்சம் கூடி இருக்கு.
1: நல்லா கதகதான் இருக்குது. ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு 416-824-1212 இல்லனா eastfm102.7@gmail.com.
2: நாளை நாள் எரிபொருள் விலையில இந்த விதமான மாற்றம் இல்லை என்பதும் ஒரு தகவல்.
1: இது பார்த்த ஞாபகம் இல்லையோ அதுக்கான டைம்.
3: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ.
2: சரி, சினிமாவில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் சில ஜாம்பவாங்கல் வருவாங்க போவாங்க அப்படிலாம் இருக்கும். நிரந்தரமாக கொண்டாடக்கூடிய ஜாம்பவாங்கல்னு சொல்லி ஒரு சிலர் பேர் தான் எப்போவுமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரிகள் இந்தியாவில் அதிகம், உலக நாட்டில் இங்கே எல்லா இடமும் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏகப்பட்ட திரைப்பட கல்லூரிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான இடங்களில் ஒரு சிலபஸாக ஒரு ரைட்டிங்கண்டா இப்படி தான் இருக்கணும், ஒரு திரைக்கதை இப்படி தான் எழுதணும்ன்றதுக்கு ஒரு இலக்கணமாக இருந்த, இப்போவும் இருந்துட்டுருக்கிற, வருங்காலத்திலையும் பேர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்னு சொல்லி அவருக்கும் பல முகங்கள் இருக்குது, கே பாக்யராஜ் அவர்கள்.
1: ஆமாம்,
2: அவர்களுடைய இதை சொல்ல வந்தீங்க.
1: இல்லை ஒன்றும் இல்லை, அவருடைய ஒரு படம் தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு 45 வருடங்களுக்கு பின்னோக்கி நீங்கள் நகரணும். 1981 இதே சமயத்தில் தீபாவளி நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ 1981 ஒரு தீபாவளி வெளியீடாக வந்த ஒரு திரைப்படம், அந்த வருடத்து தீபாவளிக்கு இன்னும் 2 பெரிய ஜாம்பவானுடைய திரைப்படம் வந்திருக்கு. இப்போ எப்படி சமீபத்தில் இது அஜித் விஜய் படம் வந்தால் ஒரு பெரிய போட்டியாக இருக்குது, அது மாதிரி 81 பார்த்தீங்க அப்படின்னா கமலுடைய டிக் டிக் டிக்கும் ரஜினியுடைய ராணுவ வீரன் ரெண்டு படமே வருது. இல்லை அதுதான், அந்த அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நான் இருக்கும்போது இந்த ரஜினி கமலம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணுன்ற மாதிரி அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட்டான படம் வந்தது அந்த 7 நாட்கள் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த அந்த 7 நாட்கள் அப்படின்றத இந்த ஒரு திரைப்படத்தில் பெயரை கேட்காத தமிழர்களே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலையும் பரவி இருந்த ஒரு பெயர். அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒய்ஜே மைந்தர் வந்து ஸ்டேஜ் ட்ராமா போடுவார். அவர் வந்து அந்த 7 ஆட்கள் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஒன்று போட்டார். அப்புறம் யூகி சேது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய படங்களில் வந்து ரைட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. அவர் பஞ்சதந்திரத்தில் கூட ஒரு ஃப்ரெண்டாக வருவார். அவர் வந்து ஒரு படம் எடுத்தார், அந்த படத்துக்கு பேர் வந்து அந்த 7 மாதங்கள் அப்படின்னு ஒரு படம், ரம்யா கிருஷ்ணனை வச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பேர்லே வந்து ஒரு நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படம் நீங்கள் சொன்னீங்க திரைக்கதை அப்படின்றது இல்லையா, அது திரைக்கதைக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உலக சினிமாலே ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் எடுக்கலாம், அதில் வந்து இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவின் ஒரு சிறந்த 10 கிளைமேக்ஸ் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு யாராவது லிஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த ஒரு படமே இருக்கும். அந்த கடைசி 15 நிமிஷம் வந்து அந்த ஆடியன்ஸே அப்படியே ஒரு ஷாக் உள்ள உண்டாகும். ஆனால் எல்லோரும் முடிச்சு வெளியே போகிறப்போ ஆமாம் இல்லை அதுதான் சரியான முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியாக வெளியே போக வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் ஸ்க்ரீன் பிளேல எனக்கு நிகர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் சொன்ன ஒரு திரைப்படம் தான் அந்த 7 நாட்கள்.
2: முதல்ல இந்த சின்ன வயசில் டிவிலெல்லாம் டிவியில் படம் போடுவாங்க, இப்போ ஓடிடியோ அல்லது சேட்டலைட் சேனல்ஸோ இல்லாத காலகட்டம்,
1: ஒரே ஒரு சேனல் வரும், அவங்க போடுறதான்
2: படம், நீங்கள் அதான் பார்க்கணும். அப்போ அதெல்லாம் எதிர்பார்ப்பு, என்ன படம் போடுவாங்க, என்ன படம் போடுவேன், பாக்யராஜர் படம் போட்டால் நான் ஓ பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை இல்லை கேளுங்க, அறியா பருவம் அதுதான் சொல்கிறேனே,
1: அறியாத வயசு தெரியாமல் செஞ்சுட்டீங்க நீங்கள்.
2: எனக்கு என்னென்னா இவர இந்த வாய்ஸ் மாடுலேஷன் பிடிக்கவே பிடிக்காது, இவர வாய்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதால் அதால் இவர் பிடிக்க, ஆனால் பிறகு ஓரளவுக்கு அந்த ஒரு விவரம் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள்
1: உலகெல்லாம் தெரிஞ்ச பிறகு நல்லது கெட்டது புரிஞ்ச பிறகு
2: வெளிக்கிற நேரத்தில் என்னதான் குரல் பிடிக்கலன்றாலும் அவர் சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் நல்லாவே பிடிச்சிது. அதுக்கு பிறகு ஒரு நல்ல எழுத்தாளராக எனக்கு அப்படி பிடிக்கும் பாக்யராஜ். ஆனால் குரல் தான் பிடிக்காது,
1: குரல் தான் இன்னும் பிடிக்காதுன்றீங்க. சரி, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் அவர்கள் போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் தான் ராஜேஷை பற்றி பேசிட்டு இருந்தோம். அவருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அளவெடுத்து தச்ச சட்டை அப்படின்ட்டு, இந்த கேரக்டருமே வந்து அவருக்குன்னே தச்ச சட்டை. ஏன்னா இவரோட மனைவி யாரோ காதல் இருப்பாங்க, யாரோட காதலே இவர் மனைவியாக வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே. அப்புறம் அம்பிகா, அம்பிகாவுமே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் என்னாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னே கம்பெனி அடிச்சிருப்பாங்க பாக்ராஜ். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து எம் எஸ் விஸ்வநாதன். 81ன்றீங்க, அப்பயும் எம் எஸ் விஸ்வநாதனா? நம்ம பாக்யராஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே ஒரு இசையமைப்பாளர் நான் ஃபிக்ஸ் பண்ணி பயணம் பண்ண மாட்டேன் அப்படின்றத ஒரு தெளிவாக இருந்தார். நிறைய பேரோட பண்ணியிருக்காரு, சங்கர் கணேஷ் பண்ணியிருக்காரு, கங்கை அமரன் பண்ணியிருக்காரு. ஏன் அவரே வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, இளையராஜா வந்து பிரச்சனையாக இருக்குது, நானே பண்ணுறேன் அப்படின்னு மியூசிக் பண்ணி அவருமே வந்து பண்ணியிருக்காரு.
2: ஒரு ஸ்டேஜில் வாலி வாலி வாலியில் வாலிக்கு பாராட்டு விழாவா ஏதோ ஏதோ ஒன்றில் வாலி சொல்லுவார், எல்லாருக்குமே நான் எழுதுவேன், இவனுக்கு மட்டும் நான் எழுதுறேன்றது சரியான கஷ்டம்னு சொல்லி சம்பவத்தை சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு
1: டிமாண்டிங்கா இருப்பார்,
2: டிமாண்டிங்கான ஒரு இசையமைப்பாளர்.
1: சரி, இந்த இசையமைப்பாளர் எம் எஸ் வி இருக்கார் இல்லையா, அவருக்குமே இந்த படத்துடைய நாயகனா வர்ற அந்த பாலக்காட்டு மாதவன் ரோலுக்குமே வந்து ரொம்ப சிமிலாரிட்டி இருக்கும். ஏன்னா இந்த படத்துல வர கதாநாயகன் வந்து இசை இசை இசை அது மட்டும்தான். அதனாலதான் ஊரை விட்டு எங்க பாலக்காடு விட்டு சென்னைக்கு வந்து நான் ஒரு மியூசிக் ஏற்ற ஆகணும்னு இருப்பாரு. அவருக்கு அதை தவிர எதுவுமே தெரியாது, உலக அறிவு வந்து எதுவுமே தெரியாது. ரொம்பவும் வெகுளியா இருப்பாரு, வெள்ளந்தியா இருப்பாரு, எப்பயுமே உண்மை சத்தியம் நியாயம் அப்படின்னு மட்டும்தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட எம்எஸ்சியுமே வந்து அதே மாதிரிதான், எப்பயுமே அந்த குழந்தை மனதோட தான் இருப்பாராம். கண்ணதாசன் வந்து நிறைய இடத்துல அவர் வந்து ஓட்டிட்டு இருப்பாரு, என்னப்பா உனக்கு இசையத்தார எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நிறைய இடத்துல கிண்டல் பண்ணிட்டு இருப்பார் போல இருக்கு. ஸோ அதே மாதிரி கையில் ஒரு ஹார்மோனியம் பிளேடு வச்சுட்டே இருக்க மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து ஒரு டோலக் வச்சுட்டு ஒரு பையன் இருப்பான் போல இருக்குது, ஆமாம், தபலா வச்சுட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மனசில் வச்சு தான் இந்த ஒரு மலையாளம் பேசுகிற ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்காரு நம்ம பாக்யராஜ். இந்த படத்தை பற்றி எக்கச்சக்கமாக பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு
2: முன்னாடி
1: ஆமாம் நேரம் இல்லை. அதனால் ஒரு சூப்பரான அழகான ஒரு பாடல்
2: ஞாபகப்படுத்த,
1: ஆமா, ஜெயச்சந்திரன் அவர்களுடைய ஒரு குரல்ல இந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டுட்டு இன்னும் நிறைய பேச போறோம் சஞ்சய், என்ன சொல்றீங்க? நேரம் இல்லைன்றீங்க. சரி, பாட்டை போடுவோம், தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் இஸ்டெஃப்எம் ரசிகர் மன்றம்.

0: 4:11 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: உங்கள் அபிமான ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் அப்பல்லோ யார்க் சினிமாஸில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் மீசையமுருக்கு 2, ஏழு கடல் ஏழு மலை, பத்தா, அன்பிலவன், டோரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் அப்பல்லோ மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: பாத்கியா சோஷியல் ஃபவுண்டேஷன் வழங்கும் சவுத் ஏஷியன் ஃபேஷன் ஃபெஸ்ட் மாபெரும் விற்பனை நிகழ்வு இன்று 8:00 வரை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் இடம்பெறுகிறது. ஃப்ரீ என்ட்ரி அண்ட் இவன் பை டேனி.
1: சந்திரபாபு அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற நடிகர் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கே உரித்தான ஒரு தனி ரகமான ஒரு காமெடி, அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அப்படின்றத அந்த ஹாலிவுட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தார். இருந்தாலுமே தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவும் புதுசாக ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தார். அவருடைய திரை வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருந்ததோ அந்த அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்பவும் ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தார். அவருடைய திருமண வாழ்க்கையுமே அப்படி தான் இருந்துச்சு. அவர் கல்யாணம் பண்ண பெண் ஒரு திருமண ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறாரு, பார்த்தோன்னே அவருக்கு வந்து பிடிச்சி போகுது, பேசுகிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டு. அவங்க கூட கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் ஹனிமூன்லாம் போயிட்டு வராரு. இருந்தாலுமே கல்யாணம் சில நாட்கள் வரைக்குமே இந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட ஒரு மனைவி மாதிரி பழகவே இல்லையே, ஒரு மாதிரி விலகி இருக்காங்களே, என்ன என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்கன்னு கேட்கும் போது தான் தெரிய வருது. அவங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தரோட காதல் இருந்திருக்கு, ஆனால் அது மீறி வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ உங்கள் ஊருக்கே திரும்பிப்போ, உனக்கு யார் வந்து உன்னுடைய காதலோ அவங்க கூட வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு சந்திரபாபு அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக இருந்திருக்காரு. அந்த கதையை கேட்ட பிறகு தான் நம்ம கே பாக்யராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு கேரக்டர் சூப்பராக இருக்குது, இதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. அதுதான் இந்த திரைப்படைய கதை. அந்த சந்திரபாபு தான் வந்து இந்த படத்துடைய ராஜேஷ் அவர்கள். ராஜேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார ஒரு டாக்டர். அவருக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அம்பிகாவை. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே வந்து பாக்யராஜோட அது மாதிரி ஒரு அஃபேர் இருந்து ரெண்டு பேருமே கல்யாணம் காதல் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ண முயற்சிக்கும் போது தான் வந்து என்ன வீட்டில் வந்து அவரை துரத்தி விட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ராஜேஷ் சொல்லுவார், ஓகே உன்னோட சுச்சுவேஷன் புரியுது, எனக்கே வந்து இது ரெண்டாவது கல்யாணம் தான். ஏன்னா நான் முதல் கல்யாணமே என்னோட காதல் கல்யாணம் ரொம்ப ஆசையாக ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணோம். அதனால மனைவி வந்து பிரசவம் போது இறந்துட்டாங்க முதல் குழந்தை போது. அந்த குழந்தை மட்டும்தான் இருக்குது, அது ஒரு 3-4 வயசு குழந்தை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. அவங்க இன்னும் கடைசி செயல் இருக்காங்க லைஃப்பில், இன்னும் 7 நாட்கள் தான் அவங்களுக்கு உயிரே இருக்க போது. அந்த 7 நாட்கள் வரைக்கும், அதாவது அம்மா சாவர வரைக்கும், அட்லீஸ்ட் நீ என்னுடைய மனைவி மாதிரி நடி, அதுக்கப்புறமா நானே வந்து யார் உனக்கு காதலோ அப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ராஜேஷ். அந்த 7 நாட்களுக்குள்ள அவங்களுக்கும் வந்து அவங்க அம்மாவுக்கும் பிணைப்பு ஏற்படுது, அந்த பொண்ணுக்கும் பிணைப்பு ஏற்படுது. இருந்தாலும் கடைசியில் வந்து ராஜேஷ் வந்து கூட்டு வந்துடுறாரு, யார் நம்ம பாக்யராஜ். பாக்யராஜ் தான் அவங்க வீட்டுக்கு டெனண்ட்டாக போய் லவ் ஏற்பட்டிருக்கும். அவர் பிரிவுக்கு அப்புறம் அவரும் இங்கே ஒரு மாதிரி டல்லாக இருந்திருப்பார். அவர் பார்த்துட்டு கூப்பிட்டு வருவது, இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவார் ராஜேஷ். அப்போ வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த டைலாக்லேயே வந்து மொத்த படத்துலையுமே வந்து முடிச்சிருவார். அதுவும் மலையாளத்தில் சொல்லுவார், சாரே எந்த காதலி உங்கள் மனைவியாகிட்டு வரலாம், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு என்றைக்குமே காதலி ஆகாது சாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். திரும்பி போகிறப்போ கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாக்யராஜ் அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைலாக்ல இந்த மொத்த படத்துடைய கதையுமே சொல்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, அதுக்கு வந்து ஒரு ஞானம் வேணும், ஒரு ஆற்றல் வேணும், அறிவு வேணும், அது எல்லாமே வந்து கே பாக்யராஜ் அவர்கள் தான் இருக்குது. நான் வந்து இவ்வளோ சிம்பிளாக சொன்னாலும் படம் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் மாற்றி ஒரு சீன் வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு பரபரப்பாக படம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காமெடிக்கு காமெடி வந்துட்டே இருக்கும். நடுநிலை காமெடி முடிஞ்சோடனே ஒரு சின்ன சோகம் வரும், அந்த சோகம் முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு காமெடி வரும். இந்த டார்க் காமெடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம அந்த நெல்சன் படங்கள்லாம், அதுக்கெல்லாம் வந்து முன்னோடியாக வந்து அவர் தான். அவர் வந்து ரொம்பவும் ஒரு பரம ஏழையாக இருப்பார். அவர் வந்து சோத்துக்கே காசு இருக்காது, இருந்தாலுமே அவர் பண்ணுற சேட்டைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடியாக இருக்கும், ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டார்க் காமெடி எப்படி இருக்கும்னு அழகாக சொல்லி கொடுத்துருப்பாரு பாக்யராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த படம் இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன பிறகு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் பிரித்து போய், தெலுங்கில் வந்து ராதா கல்யாணம் அப்படின்னும், கன்னடத்தில் வந்து பியார் வாடி நோடி அப்படின்னும், அப்புறம் ஹிந்தியில் வந்து ஓ சாத்துதீன் அனில் கபூர். அனில் கபூருக்கும் நம்ம பாக்யராஜுமே வந்து நிறைய ஒரு லிங்க் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி மகேஷ் பாபு படத்தெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து தமிழ் படத்தை கொண்டு வந்தார், அதே மாதிரி பாக்யராஜ் படத்தை எல்லாமே வந்து ஹிந்தி கொண்டு போன பெருமை வந்து நம்ம அனில் கபூருக்கு சேரும். இந்த திரைப்படமே வந்து ஹிந்திலையுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த அளவுக்கு இந்த ஒரு திரைப்படம் தமிழ் சினிமாவில் எல்லா ரசிகர்களையும் ஒரு பூர்த்தி செய்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாக்யராஜுடைய அவர்களுடைய குருநாதர் யார் அப்படின்னா பாரதிராஜா அவர்கள் தான். இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் கிளைமேக்ஸ் ஏற்கனவே சொல்லி கிளைமேக்ஸ் தான் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில்ன்ட்டு. அதில் ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் ஹீரோயின். அதாவது எப்படி நம்ம ஒரு கல்யாணம் பண்ண கணவர் இருக்காரு, என்னுடைய முன்னாள் காதலர் இருக்காரு, யார் கூட போகிறது அப்படின்ற அந்த ஒரு தவிப்பை வந்து அழகாக கொண்டு வரணும் இல்லையா. அந்த அம்பிகாவுக்கு வந்து அந்த மாதிரி நடிக்க வருமா வராதான்னு இவர் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல இருக்கு. இவர் எப்படியாவது அந்த நடிப்பை கொண்டு வந்துடணுமே, நம்ம குருநாதர் மாதிரி இருந்தால் டக்குனு கணத்தில் அறிஞ்சு அழ வச்சிடலாம், நடிக்க வச்சிடலாம், எனக்கு அந்த மாதிரி தைரியம் கிடையாது, அதனால் சொல்லி பாதுகாச்சுட்டு போயிருக்காரு. குருநாதரே நீங்க வந்து இந்த ஒரு சீனை மட்டும், ஆமா அரைஞ்சு இல்ல, இந்த ஒரு சீனை மட்டும் நீங்க வந்து எடுத்து விடுக்கணும், எனக்கு அது ரொம்ப அழகா வரணும், எனக்கு பயமா இருக்குது எடுக்கிறதுக்குன்னு சொன்னவொடனே அவர் பாருங்களை தெளிவாக சொல்லியிருக்காருன்ட்டு. நான் இந்த மாதிரி ஒரே ஒரு சீனுக்காக வந்துட்டேன் அப்படின்னா படம் வெற்றி அடைஞ்ச பின்னாடி பாரதியராஜா உள்ள வந்துட்டாருங்க, அதனால தான் இந்த படம் இட்டாயிடுச்சுன்னு ரொம்ப எல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தூரம் அழகாக கதை பண்ணியிருக்கா, இவ்வளோ அழகாக நடிப்பு வச்சுருக்க, இந்த ஒரு சீனை வந்து கண்டிப்பாக நீ பண்ண முடியும், இந்த ஃபுல் கிரெடிட்டும் உனக்கு தான் வரணும், நீ போய் பண்ணுன்னு சொல்லி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா போய் எல்லா சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அம்பிகாவுக்கு நல்லா நடிப்பை வாங்கி, அதுக்கப்புறம் அம்பிகாவும் வந்து எல்லாருமே ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெயர் பெற்று கிடைத்தது அம்பிகா.
0: அடுத்தடுத்த தோல்விகளில் இருந்த அம்பிகாவுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக்காகவும் இருந்ததா வரலாறு சொல்லுது.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஷ் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் படம் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு கன்னி பருவத்திலே படத்துலலாம். அதுக்கப்புறம் ஒரு சான்ஸே வரல, அவர் 6 மாதம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இந்த வாய்ப்பு வந்து வருது இருக்கு. இந்த வாய்ப்பு வரும்போது என்னது, நான் செகண்ட் ஹீரோவா, நான் வந்து இப்போ தான் ஹீரோ பண்ணிட்டுருக்கேன்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு போல இருக்கு. இல்லைங்க, செகண்ட் ஹீரோ தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாக்யராஜ் அவர்கள். ஏன்னா முதல்ல வந்து இந்த ரோலை அவரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பாக்யராஜ் அவர்களுக்கு வேற ஒருத்தர் பண்ணுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் வந்து ராஜேஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணியிருக்காரு. அப்போதைய அவருடைய முதல் மனைவியாக இருந்த பிரவீனா அவங்க பாக்யராஜோடைய மனைவியாக இருந்த சொல்லியிருக்காங்க, ஏங்க அவர் வந்து ஊர் காட்டாம இருப்பார், மாடு பிடிக்கிற ஆள், அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி டாக்டராக வரணும், நல்லா டிக்டாக்காக வரணும் இந்த வரணும்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நான் பேண்ட் ஷர்ட்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுவார்னு சொல்லி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காரு. அப்போது ராஜேஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமான இருந்தது. அதிர்ஷ்ட தேவதை ஒரே தடவை தான் கதவை தட்டும், அந்த கதவை தட்டும் போது நான் கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரவுண்டு வந்தேன் அப்படின்னு அவரும் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹீரோ தானே, பாக்யராஜ் பேரை முதல்ல போட்டு அதுக்கப்புறமா இவர் பேரை போடலான்னா இல்லை இல்லை, பாக்யராஜ் ராஜேஷ் அப்படின்னு சைட் பை சைடு போட்டு அதுலேயும் வந்து அவருக்கு ஈக்குவலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு பாக்யராஜ் அவர்கள்.
0: இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் சொல்கிறீங்க, எப்போ ஒரு படம் பண்ண போறீங்க
1: நீங்க? எப்போ நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அப்பயே நாங்க படம் பண்ணிடலாம் அப்படின்னு.
0: வாய்ப்பு இல்ல.
1: சரி, நம்ம பாக்யராஜ்
0: ப்ரொடியூஸ்
1: பண்ண வாய்ப்பு இல்ல.
0: ஓ, எதிர்பார்க்கறேன், உங்கள்ட்ட பெருசா எதிர்பார்க்கறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய அவா கண்டிப்பா நடக்கும் ஒரு நாள். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ராஜேஷ் அவர்கள்
0: இன்னொரு
1: கண்டிப்பா வந்து கொண்டு போகணும், நடுவில் கேப்ல பண்ணிட்டு போயிடுவோம் நாங்க.
0: சரி சொல்லுங்க.
1: இல்ல, ராஜேஷ் அவர்கள் இப்போ இந்த ஜேசன் சஞ்சயுடைய அந்த லான்ச்சிங் மூவியான சிக்மா அதுலயுமே வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய இறுதி படமா இருந்திருக்கு அப்படின்றதும் ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம். ஏன்னா இப்போ அவர் நம்மகிட்ட இல்லை, அவர் கடைசி காலத்துல வந்து நிறைய யூடியூப்ல ரொம்ப பிரபலமா இருந்தார் இந்த ஜோசியம் சொல்ற விஷயங்கள்லாம்.
0: 4:19 எஸ்டெஃப்எம்மோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம், ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பாட்டுக்கு ஒரு விளம்பர இடைவெளி பிறந்த பாட்டு
1: கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இது ரசிகர் மன்றம்,
2: என்றும் இசையுடன் எஸ்டெஃப்எம் உங்களுடன். Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 437-860-7002. உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408. மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465 PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்பரோ. PPS குரூப் இங்க் CA.
3: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
7: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
8: Weekend vibration. Beast FM 102.7.

0: 4:27 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஸ்டெப் மேல் ரசிகர் மன்றம்.
1: இப்பொழுது நாங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்க ராஜ் வழங்குகின்ற தகவல்களை கேட்கலாம்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜை அழைத்து விபத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கான சட்ட ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜை நீங்கள் அழையுங்கள். 4169938443.
3: குறிப்பாக வாகன விபத்து ஏற்படுகின்ற பொழுது அதன் பின்னரான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அதி உச்ச இழப்பீடுகளை பெறுவது மிக முக்கியமானது என்பதை ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். எனவே உயர்வான இந்த அதி உச்ச அளவிலான இழப்பீடுகளை பெறுவதற்கு தகுதி இருந்தும் நீங்கள் குறைவான இழப்பீடுகளோடு செல்ல தேவையில்லை. எனவே அதற்கு நீங்கள் தகுந்த சட்ட ஆலோசனைகளை பெறும் முக்கியமானது. காலதாமதமான விபத்துகளாக இருந்தாலும் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு விபத்து ஒன்று நீங்கள் சந்தித்திருந்தீர்கள், ஆனால் அதற்குரிய இழப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பில் நீங்கள் முடிவுகளை எடுக்கவில்லை, காலதாமதமாகிவிட்டது என்றால் கூட ஒரு வருடம் வரையில் காலதாமதமான விபத்துக்களாக இருந்தாலும் கூட இழப்பீடுகளை பெற முடியும் என்பதை ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தெளிவுபடுத்துகின்றார். ஒரு மைனர் விபத்து என்று சொல்லி நீங்கள் ஒரு நிராகரித்திருந்த ஒரு புறக்கணித்திருந்த ஒரு விபத்து எதிர்காலத்தில் உங்களுக்கான ஒரு மேஜர் விபத்துக்குரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும், தேவைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இவ்வாறு நீங்கள் காலதாமதமான விபத்துக்களாக இருந்தாலும் கூட ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அழைத்து இலவச ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான இந்த வழிவகைகள் சாத்தியக்கூறுகளை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அதே வேளையில் விபத்து உங்களுடைய தவறாக இருந்தால் கூட இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் 30 ஆண்டு கால அனுபவத்தினூடாக தன்னுடைய சேவைகளை தருகின்றார். அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களை தன்னோடு இணைத்து பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு திருப்திகரமான இழப்பீடுகளை பெற்றுத்தந்தவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். அவரை அழைத்து இந்த வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 416-993-8443.
2: எதிர்பாராத விபத்து நடைபெற்றதும் உடனே நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் குறித்து உரிய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாகன விபத்து மட்டுமன்றி வழுக்கி விழுதல், தடக்கி விழுதல் இது போன்ற விபத்துகளுக்கும் உங்களுக்கான தகுந்த ஆலோசனை தருவதற்கு காத்திருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். நீங்களும் அழைக்கலாம். 4169938443.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவின் மிகவும் தீவிரமான நிபந்தனைகளுக்கு பிரதமர் மார்க்கானி தலைமையிலான கனடிய அரசு எடுத்துள்ள பதிலடி நடவடிக்கைகளை தமது நாடு பாராட்டுவதாக கனடாவிற்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவுக்கான கனடாவின் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்த விரைவான செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் சென்னை பூந்தமல்லி வளப்பழனி இடையிலான புதிய மெட்ரோ ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் விஜய் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். இதன்போதான நிகழ்வில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும்போது அதன் பலன்கள் மக்களை நேரடியாக சென்றடையும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்.
0: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடைச்சட்டம் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக நீக்கப்பட வேண்டுமென மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டுவரும் முயற்சிகளை கைவிடுமாறு அது அரசினை வலியுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினிலே

0: இது காட்சியிலே வரும் கீதம்.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட

0: அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141
1: டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சன் ஆலப்ராஜு ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: ஈஸ்ட் 102.7 கேட்டாலே சம்மர் ஈஸ்ட் FM 102.7.
7: பாட்டு பழசு செய்தி புதுசு.
8: இந்த பட்ல அவர் பண்ணின எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ இல்லையான்னு சொல்லவே முடியாது. ஒரு சின்ன காந்தாரம் ஒரு சின்ன தெய்வத்தில் வச்சு அந்த தெய்வத்தம் கூட லோவர் ஆக்டேவ்ல யூஸ் பண்ணும்போது ஒரு விதமா இருக்கு, மேலே யூஸ் பண்ணும்போது ஒரு விதமா இருக்கு. பெரிய காந்தாரத்திலிருந்து சின்ன காந்தாரத்துக்கு வரும்போது அந்த கலர் மாற்றம் வேற யாரும் கையாண்ட முடியாது. அது மட்டும் இல்லாம தேர்ட் மியூசிக்ல வந்து ஒரு கிரகவேதம் பண்ணி மாடுலேஷன் பண்ணி கொண்டு வந்து 2 பாருக்குள்ள ஒரிஜினல் ஸ்கேலுக்கு வந்துட்டாரு. இது சஜ்ஜிமம்.

எப்படிங்க அது? ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அவர் சிரமம் கூட படல, சி ஷார்ப் போய் உடனடியாக வேற ராகத்திலிருந்து போயிட்டு வித் இன் டூ பார்ஸ் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம அந்த கார்டு கரெக்டா சரணம் பாடுறதுக்கு. என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் அது? மோகனம் மொத்தமே சரிக பாது.

போதும், ஒரு காந்தாரம் ஒரு தெய்வத்தம் ரெண்டு நோட் ஆட் பண்ணிட்டு பாட்டு கலரை சேஞ்ச் பண்ணிட்டாரு. எந்த விதமா பெரிய கிளாசிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருந்தாலும் கூட கம்போஸ் பண்ண முடியாதுன்னு நான் இன்னைக்கு உறுதியா சொல்றேன். அதான் இளையராஜா.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு. 4:49 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ்பிபியே சொல்லியிருப்பார், மோகன ராகத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பார், அந்த லேண்டிங் எல்லாம் அப்படி வருமெண்டெல்லாம் சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயம் சொல்லுவார், அது அந்த ஸ்வரம் அந்த காலகட்டத்தில் எம்எஸ்வி அவர்கள் இசையமைக்கிற காலம், கேவி மகாதேவன்ற காலத்திலெல்லாம் பாடகர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஸ்வரத்தில் எழுதி இவங்க பாடி காட்டுறத அவங்க ஸ்வரத்தில் எழுதுவாங்க, ஸ்வரத்தில் எழுதிட்டு அது போய் லிரிக்கை வச்சு பாடுவாங்க. அவ்வளோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் ஜோதிச்சு பாருங்க. அப்படி கிளீனாக ஸ்வரம் எழுதி, அது ஸ்வரம் எழுதி போட்டு அது ஸ்வரத்தில் இருக்கிற மாதிரி பாடாதாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் ஸ்வரத்தை எழுதிட்டு அதே மாதிரி பாடுறதுல கில்லாடிகள் அப்படின்னு சொல்லி 4 பேர் இருக்கிறாங்களாம். அதில் ஒன்று பாலபணி கிருஷ்ணா, அடுத்தது சீர்காழி கோவிந்தராஜன், வாணி ஜெயராம், அடுத்தது பிபி ஸ்ரீனிவாஸ். இந்த 4 பேரை தவிர வேறு யாருமே ஸ்வரம் எழுதி பாடக்கூடிய, அச்சொட்டா அப்படி பாடக்கூடிய டேலண்டானாக்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொல்லுவார், எஸ்பிபி சொல்லுவார், ஸ்வரம் ஆரம்பத்தில் தனக்கு எழுதியெல்லாம் நான் தான் பாடமாட்டேன், ஆனால் பிறகு என்னை வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இந்த ஏன் சொல்ல வரேன்னு சொல்லிச்சுன்னா, அந்த காலத்திலேருந்து இப்போ எப்படி அந்த காலம் மாறி நிற்குது, ஒரு ட்ராக்கை போடுறாங்க, அந்த போட்டுட்டு அந்த என்ன பாடுறாங்களோ அதை கேட்டு பாடிட்டு போகிறாங்க, மியூசிக் டைரக்டரும் என்ன செய்கிறேன்ட்டு பிச் கரெக்ஷன்லேருந்து எல்லாமே சிஸ்டம் செய்யுது,
1: ஆட்டோ சிங்காக அது பேர் என்னது, அந்த மாதிரிலாம் சிஸ்டத்திலே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. பத்தாவதுக்கு ஏஐ வேறு வந்துருச்சு.
0: இப்போ ஸ்ருதி இப்போ லேண்டிங் நோட்டில் ஸ்ருதி விட்டால் கூட அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிச் கரெக்ஷன் அப்படி என்ன சொல்லி ஈஸியாக ப்ரொடக்ஷன்லாம் செய்துட்டு போயிடுவாங்க.
1: பாட்டு பழசு செய்தி புதுசு, இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் புதுசு அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா சொல்லிட்டோம் நாங்க.
0: சாதாரணமா இப்ப எல்லாருமே செய்யறாங்க, அது ஒரு பெரிய ஒரு ரகசியமான விஷயம் எல்லாம் இல்லை, சாதாரணமா எல்லாருமே செய்துட்டு போறாங்க.
1: ஊரறிந்த ரகசியம்,
0: ஊரறிந்த ரகசியமா மாறிட்டு இப்ப
1: 4:50.
0: இப்பொழுது ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கு சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழையுங்கள். 4169938436993844 3.
3: 30 ஆண்டுகால அனுபவத்தின் ஊடாக பல்லாயிரக்கணக்கானோருக்கு தங்களுடைய வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் என்று வருகின்ற பட்சத்தில் திருப்திகரமான இழப்பீடுகளை பெற்றுத்தந்ததன் ஊடாக ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் அறியப்பெற்றவராக இருக்கின்றார். மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களை தன்னோடு இணைத்து அதி உச்ச இழப்பீடுகளை பெற்றுத் தருகின்றார். குறிப்பாக வாகன விபத்து என்பதோடு மட்டுமில்லாமல் வழிக்கு விடுதல், தடைக்கு விடுதல் போன்ற விபத்துக்கள், அனிமல் அட்டாக் போன்ற விபத்துக்களாக இருந்தாலும் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். வாகன விபத்து என்று வருகின்ற பொழுது ட்ரக் விபத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் விபத்து உங்களுடைய தவறாக இருந்தால் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். என விவாரண சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டவர்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜனை அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் கால தாமதமான விபத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். 1 ஆண்டு வரையில் கால தாமதமான விபத்தாக இருந்தாலும் கூட இழப்பீடுகளை திருப்திகரமான முறையில் பெற்றுத் தருகின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். நீங்கள் ஒரு மைனர் விபத்து என்று சொல்லி நிராகரித்த, புறக்கணித்த ஒரு விபத்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு மேஜர் விபத்துக்கான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும், அல்லது மேஜர் விபத்து என்று இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டது ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் விபத்துக்கான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே அந்த விபத்தினுடைய தாக்கத்தினை, இயல்புகளை சரியாக உணர்ந்து கொண்டு இழப்பீடுகளை பெறுவது முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே இதற்கு தகுந்த ஆலோசனைகளை பெறுவது அவசியமானது. இந்த இழப்பீடுகள் தான் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையினை, அந்த இழப்பீடுகள் விபத்துகள் ஏற்படுத்துகின்ற தாக்கங்களிலிருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தினை உருவாக்கி தரும் என்பதையும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றனர். எனவே அதி உச்ச இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அழைத்து இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். 4169938443 4169938443.
2: ஜிஜிஏயில் பல பாகங்களில் தன்னுடைய சேவையை மக்களுக்காக 30 வருடங்களுக்கு மேல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். ஸ்காப்ரோ, மார்க்கம், மெசிசாகா, பிராம்டன், நோர்த் யோர்க் ஆகிய இடங்களில் தனது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆன்டாரியோவில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை சிங்கராஜனுடைய சேவையை பெற்றுக் கொள்ளலாம் அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் அழைக்கலாம் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 4169938443 416-993-8443.
0: 4:54 நிமிடம் இத்தோடு நிகழ்ச்சி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சிகளோடு லாவண்யா மற்றும் ஜாஸ்மிதா மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
1: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
0: உங்கள் நண்பன் சஞ்சய்.
1: நன்றி, வணக்கம்.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are you?
1: Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
4: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700.
6: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652. நிவாரணம் .com.
7: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: நன்றி ராஜேஷ். சஞ்சயன்,
2: இனிய மாலை வணக்கம் நேர்களே. அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். அது மட்டும் இல்லாமல் லாவண்யா, உங்களுக்குமே ஒரு ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஜஸ்மிதா?
2: நானுமே நல்ல சோமா இருக்கிறேன். அண்ட் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியருக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம்.
1: என்னையும் தானே?
2: எஸ்,
1: நன்றி.
2: ஸோ கண்டிப்பாக குட்டீஸ், இப்போ வந்து அக்டோபர் மாதம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு செகண்ட் வீக் முடிஞ்சு நாங்கள் தேர்ட் வீக்குக்குள்ளேயும் கால் எடுத்து வச்சுட்டோம். அதாவது இந்த அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே ஃபால், ஹாலோவீன் அண்டு குட்டீஸுக்கு நிறைய நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாடுற விதமாக இன்றைக்கு நாங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் நிறைய பாடல்கள் கேட்டு மகிழ போகிறோம். பட் அதுக்கு முன்னர் இப்பொழுது டிரான்ஸ்வன் காணல் நிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 16 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 16 டிகிரி செல்சியஸ். அதே போன்று ஜிடிவின் எரிபொருள் விலையையும் பார்த்து விட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாக எங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம்மின் தொடர்புகளுக்கு 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. 16 வயதுக்குட்பட்டவர்கள், நான் முன்பு சொன்னது போன்று ஹாலோவீனுக்கு உங்களுக்கு நிறைய நிறைய காஸ்டியூம் ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ்வதோடு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ்வதோடு அஃப்கோர்ஸ் காஸ்டியூம் ஐடியாஸ் எல்லாத்தையும் எங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ அழையுங்கள் 416-554-4000.

16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நிறைய புது படங்கள், நிறைய நிறைய நியூ சாங்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. பட் உங்களுக்கு நியூ சாங்ஸ் பிடித்தாலும் அதையும் கேட்டு மகிழலாம், இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஓத் கிளாசி எவர்கிரீன் சாங்ஸ் பிடிக்கும்னா அதையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: 5:11 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் முன்பே சொன்னது போன்று ஹாலோவீன் இஸ் ஜஸ்ட் 20 டேஸ் அவே. ஸோ இன்னும் சரியா 20 டேஸ்ல ஹாலோவீனும் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் பிளான்ஸ், காஸ்டியூம் ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணலாம். அத்தோடு முக்கியமாக உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 4164-5-4-4-0-4-0.
0: நிகழ்ச்சியில் நாங்கள் இப்போது ABS மிஸ்டர் பி சிங்ராஜ் வழங்குகின்ற தகவல்களை கேட்கப் போகின்றோம்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ABS மிஸ்டர் பி சிங்ராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கான சட்ட ஆலோசனையை நீங்கள் அவரிடம் பெற்றுக் கொள்ளலாம். ஆன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ABS மிஸ்டர் பி சிங்கராஜை நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-993-8443.
3: விபத்து உங்களுடைய தவறாக இருந்தால் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் காலதாமதமான விபத்துகளாக இருந்தாலும் நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ளலாம். விபத்து இடம்பெற்று ஒரு வருடம் வரையில் காலதாமதமாக இருந்தாலும் உங்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஒரு சிறிய விபத்து, மைனர் விபத்து என்று எண்ணுகின்ற ஒரு விபத்தானது எதிர்காலத்தில் ஒரு தீவிரமான தாக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும், ஒரு மேஜர் விபத்துக்குரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். மேஜர் விபத்து என்று சொல்லி நீங்கள் எண்ணுகின்ற விபத்து கூட ஒரு கேட்டாஸ்ட்ரோ விபத்துக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே விபத்தினுடைய தாக்கத்தை சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் அதி உச்ச இழப்பீடுகளை பெறுவது முக்கியமானது. எனவே இதற்கு தகுந்த ஆலோசனைகளை தன்னுடைய 30 ஆண்டுகால அனுபவத்தின் ஊடாக ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் வழங்குகிறார். இவ்வாறு அதி உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதுதான் எதிர்காலத்தில் அந்த விபத்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாகவும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்ததாகவும் அந்த விபத்தின் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் அமையும் என்பதில் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் அறிவுரைகளை வழங்குகின்றார். மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களை தன்னோடு இணைத்து பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு திருப்திகரமான இழப்பீடுகளை பெற்றுத் தந்தவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443.
2: எதிர்பாராத விபத்து நடைபெற்றதும் உடனே நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் குறித்து உரிய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாகன விபத்து மட்டுமன்றி வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் இது போன்ற விபத்துகளுக்கும் உங்களுக்கான தகுந்த ஆலோசனையை தருவதற்கு காத்திருக்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். அழைக்கலாம் 416-993-8443. அது மட்டுமல்லாமல் GTA-யில் பல பாகங்களில் தன்னுடைய சேவையை மக்களுக்காக 30 வருடங்களுக்கு மேல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஸ்காப்ரோ, மார்க்கம், மிசிசாகா, பிராம்டன், நார்த் யோர்க் ஆகிய இடங்களில் தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆன்டாரியோவில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்களுடைய சேவையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே அலையுங்கள் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443. 416-993-8443.

0: weekend. Weekend East FM 102.7.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
0: Weekend East FM Tamil. Tamil. 22.7.

0: 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் விஜயா ஜுவல்லரி இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி திருவிழா மக்கா லைவ் மாபெரும் இசை நிகழ்ச்சி. கனடாவில் முதன்முறையாக பின்னணி பாடகர்கள் ராகுல் நம்பியார், ரஞ்சித் மற்றும் ஆலப் ராஜி குழுவினரின் மக்கா இசைக்குழு தரும் மக்கா லைவ். இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி திருவிழா மக்கா லைவ் மாபெரும் இசை நிகழ்ச்சி. டிக்கெட்களை விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca விஜயா ஜுவல்லரியிலும் பெற்றுக் கொள்ளலாம். 416-900-4599 எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656, 416-906-5656.
2: East FM, Tamil, Seidhigal.

0: அல்பர்டாவின் பிரிவினையுடன் தொடர்புபட்ட பொதுமக்கள் பதிலளிப்பு நெருங்கி வரும் நிலையில் அதனை நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக அம்மாகாண தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடாவிலிருந்து பிரிவது குறித்த பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலான 10 கேள்விகளுக்கு எதிர்வரும் 19 தேதி அல்பர்டா மக்கள் பதிலளிக்க உள்ளனர்.
1: தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசுவதன் மூலம் மொழி திணிப்பு செய்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். பிரதமர் பங்கேற்ற அரசு நிகழ்வு மேடையில் இந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு இடம் வழங்கப்பட்டதெனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேவேளை இருமொழிக் கொள்கையை மதிக்கும் முதலமைச்சர் விஜய் மிக தெளிவாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாற்றியதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் வரவேற்றுள்ளார்.
0: இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அனுர அரசு நிறைவேற்ற தவறினால் வடக்கை போன்று கிழக்கிலும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தவுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வாக்குறுதிக்கு முரணாக பயங்கரவாத தடை சட்டத்தை முதலீடு செய்யும் புதிய சட்டத்தை அரசு கொண்டு வருவதாக அது சாடியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: நேரம் 5:33 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 416-554-4040.

0: 5:36 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது என்ன ஜானரால உங்களுக்கு பாடல்கள் பிடிக்குதோ, குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குதோ அது அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.
0: நிகழ்ச்சியில் தொடர்வது ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நடவேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கு சட்ட ஆலோசனைகளை நீங்கள் அவரிடம் பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-993-8443, 416-993-8443.
3: 30 காலமாக இந்த துறையில் தன்னுடைய தடத்தை பதித்திருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். அதன் அடிப்படையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு திருப்திகரமான சேவைகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றார் என்பதை. குறிப்பாக பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அதியுச்ச இழப்பீடுகளை இந்த வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் சார்ந்து பெருத்தந்திருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்து உங்களுடைய தவறாக இருந்தாலும் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் காலதாமதமான விபத்துகளாக இருந்தாலும், ஒரு வருடம் வரையில் காலதாமதமான விபத்துகளாக இருந்தாலும் நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே நீங்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தினை எதிர்கொண்டிருந்தால் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜினை இலவச ஆலோசனைகளுக்காக அழைக்கலாம். நீங்கள் மைனர் விபத்து என்று சொல்லி இப்பொழுது கருதுகின்ற ஒரு விபத்து எதிர்காலத்தில் ஒரு மேஜர் விபத்துக்கான தேவைகளை ஏற்படுத்தக்கூடும், பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே இவ்வாறான சூழலில் அதி உச்ச இழப்பீடுகளை பெறுவதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிதி நிலைமைகளை ஏற்படுத்தி தரும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். தேவைகளை நிறைவேற்றி தரும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இதனை ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றார். மிகச்சிறந்த வல்லுநர்களுடைய துணையோடும்

ஒரு கணப்பொழுதில் இடம்பெறுவதுதான் விபத்தாக இருக்கிறது. விபத்தொன்று ஏற்பட்டவுடன் நீங்கள் இந்நேரமும் நம்பிக்கையுடன் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைக்கலாம். உங்களுக்காக தனது சேவையை இந்நேரமும் வழங்குவதற்காக அவர் காத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது விபத்து பற்றிய சட்ட ரீதியான எந்த கேள்விகளாக இருந்தால் கூட நீங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜரை அழைத்து அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. விபத்து சிறியதோ அல்லது பெரியதோ நீங்கள் நம்பிக்கையுடன் அழையுங்கள் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443 416-993-8443.

0: நாங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம். சரி, அன்பார்ச்சுனேட்லி நேயரங்களோட இப்பொழுது இணைந்து கொள்ள முடியாவிட்டாலும் குட்டீஸ் பரவாயில்ல, 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.
1: எவரஸ் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல், $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே, $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே, $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரஸ் பர்னிச்சர்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ரேடியோ
3: ஸ்டேஷன். சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்
3: வளங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
8: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 4378607002.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒலித்தது பீஸ் திரைப்பட பாடல். நேரம் 5:54. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். சரியா 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக நாங்கள் இருக்கிறோம். ஸோ அழையுங்கள். 416-554-4000.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6493-5899.
4: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர் 416-293-4141.
5: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனீசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி நியூ கமர்ஸ் IFHP ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷன்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 7 நாட்களும் திறந்திருக்கும். அனைத்து ட்ராக் பிளான்ஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி. Vital Care Medical Clinic and Vital Care Compounding Pharmacy, 5928 Finch Avenue East, Era Plaza, Ville, 416-678-2911.

0: நாங்களும் எங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம். ஸோ சரியாக 7 மணி வரைக்கும் குட்டீஸ் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் அழைக்கலாம், அழையுங்கள். 416-554-4040.
1: வெளியில் 15 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 14 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் திங்கட்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: அதே போன்று GTA வின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை.

0: நாங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? சபீசன். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். பிள்ளைக்கு என்ன பாட்டு வேணும்? அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பாட்டை மாத்தின ஆன்டியாக்களும் அக்காக்களும்
0: சரி, உங்களுக்கு எத்தனை வயசு?
1: நெக்ஸ்ட் டைம் நாங்களும் உங்களோட பாடுவோம். நெக்ஸ்ட் சண்டே பாடுவோம். வாரீங்க, திருப்ப வந்து வேற பாட்டு சொல்லித்தாங்க, சரியா? சரி, நெக்ஸ்ட் சண்டே வாங்க, பாட்டு கேட்போம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: கபீஷன் பாடலுக்கு முன்னதாக ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கான சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜை நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-993-8943.
3: வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய விபத்தினுடைய இயல்புகளை தாக்கத்தினை மிகச்சரியாக மதிப்பிடுவது முக்கியமானது என்று சொன்னால், எப்பொழுதுமே எதிர்காலத்தில் இந்த விபத்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களுக்கு தகுந்தபடி தயார் நிலையில் இருப்பது, அவற்றினை சரிவர கையாள்வதற்கான நிலையில் இருப்பது என்பது முக்கியமானது. எனவே அதி உச்ச இழப்பீடுகளை பெறுவது என்பது அவசியமானதாக காணப்படுவதை தெரிவித்திருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள். குறிப்பாக ஒரு விபத்து ஒன்றை நீங்கள் சந்தித்திருந்தால் அதனை ஒரு மைனர் விபத்து என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கக்கூடும், ஆனால் அது மேஜர் விபத்துக்குரிய தாக்கங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே விபத்து இவ்வாறு குறைத்து மதிப்பிடப்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் அது சவால்கள் ஏற்படுது. இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு அதி உச்ச இழப்பீடுகளை பெறுவதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எனவேதான் எதிர்காலத்தில் அந்த விபத்தினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாத வகையில், நெருக்கடிகளை ஏற்படுத்தாத வகையில் நீங்கள் அவற்றினை கையாள முடியும். இதற்கு தன்னுடைய நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வீரர்களுடைய துணையோடும் உதவுகின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள். 30 ஆண்டு காலமாக இந்த இழப்பீட்டு கோரிக்கைகள் வந்து வருகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு திருப்திகரமான இழப்புகளை பெற்று தந்தவராகவும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் திகழ்ந்து வருகின்றனர். இந்த வகையிலான விபத்தாக இருந்தாலும், குறிப்பாக எந்த வகையிலான வாகன விபத்தாக இருந்தாலும் நீங்கள் இழப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் காலதாமதமான விபத்துக்களாக இருந்தாலும் கூட நீங்கள் இழப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். 1 வருடம் வரையில் காலதாமதமான விபத்துக்களாக இருந்தாலும் கூட, அவை கேட்டாஸ்ட்ரோபிக் விபத்துகளாக இருந்தாலும் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் விபத்து உங்களுடைய தவறாக இருந்தால் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அழைத்து இலவச ஆலோசனைகளை பெறலாம். 416-993-8943.
2: எதிர்பாராத விபத்து நடைபெற்றதும் உடனே நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் குறித்து உரிய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாகன விபத்து மட்டுமன்றி வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் இது போன்ற விபத்துகளுக்கும் உங்களுக்கான தகுந்த ஆலோசனையை தருவதற்கு காத்திருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ். அது மட்டுமல்லாமல் ஜிடிஏயில் பல பாகங்களில் தன்னுடைய சேவையை மக்களுக்காக 30 வருடங்களுக்கு மேல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஸ்கார்ப்ரோ, மார்க்கம், மிசிசாகா, பிராம்டன், நோத்தியோக் ஆகிய இடங்களில் தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆண்டாரியோவில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்களுடைய சேவையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே நீங்களும் அழைக்கலாம் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ். 416-996-9943-843.

0: Weekend Vibration. East FM 102.7. புதிய ஓஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
2: Sigma's an action adventure film.
3: Abba, bye marba, sulidba.
2: Filled with lot of new fresh elements.
4: Inda soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
2: Like heist, treasure hunt.
5: Inoru kodi.
6: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
1: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
7: Audience ku enna theviyo adu pannu
1: Sigma.
8: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
9: 416-461-6401.
10: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் போட்சபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் போட்சபினை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
11: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: 6:23 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். ஸோ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே, அதனால லாங் வீக்கெண்ட்ன்றதால குட்டீஸ் எல்லாருமே நல்ல குஷியில் என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீங்கள்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் கூட்டுற விதமாக உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருந்தால் அது யார், அந்த பர்சன் யாருன்றதையும் எங்களோட ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4040.

நேரம் 6:28 ஈஸ்ட் எஃப்எம்ல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: அமெரிக்காவின் மிகவும் தீவிரமான நிபந்தனைகளுக்கு பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான கனேடிய அரசு எடுத்துள்ள பதிலடி நடவடிக்கைகளை தமது நாடு பாராட்டுவதாக கனடாவுக்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவுடனான கனடாவின் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்த விரைவான செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையிலான புதிய மெட்ரோ ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் விஜய் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். இதன் போதான நிகழ்வில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயற்படும் போது அதன் பலன்கள் மக்களை நேரடியாக சென்றடையும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்.
0: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக நீக்கப்பட வேண்டுமென மாற்று கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டுவர முயற்சிகளை கைவிடுமாறு அது அரசினை வலியுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 6:37. வீக் இன் ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நாட வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நீங்கள் உடனே ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜை அழைத்து விபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் பெறுவதற்கான சட்ட ஆலோசனையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதை பெற்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் ஒரு வாகன விபத்தின் பின்னர் கிடைக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தொடர்பான வழிகாட்டுதலுக்கும் சட்ட உதவிக்கும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜை அழைக்கலாம். 416-993-8443.
3: வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் என்ற விடயத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த துறையில் 30 ஆண்டுகளாக அனுபவத்தோடு ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் திகழ்ந்து வருகின்ற 30 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கானோருக்கு திருப்திகரமான முறையில் இந்த இழப்பீடுகளை அவர் பெற்று தந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் மக்கள் மத்தியில் வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பில் நன்மதிப்பை பெற்றவராகவும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் நீடித்து வருகின்றார். தன்னுடைய நீண்டகால அனுபவத்தினூடாகவும் மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களை தன்னோடு சேர்த்தும் மிகவும் அதிஉச்ச அளவிலான இழப்பீடுகளை வாகன விபத்து இழப்பீட்டு கோரிக்கைகள் மற்றும் ஏனைய விபத்துக்கான இழப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பில் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் அவர்கள் பெற்றுத் தருகிறார். குறிப்பாக ஒரு விபத்து ஒன்று நேருகின்ற பொழுது அது எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் அதிஉச்ச இழப்பீடுகளை பெறுவது அவசியமானது என்பதையும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ் தெளிவுபடுத்துகின்றார். குறிப்பாக நீங்கள் ஒரு மைனர் விபத்து என்று சொல்லி புறம் தள்ளுகின்ற ஒரு விபத்தானது எதிர்காலத்தில் ஒரு மேஜர் விபத்துக்கான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். அந்த நேரத்தில் நீங்கள் அவற்றினை கையாள்வதற்கு தயார் நிலையில் இருப்பது முக்கியம். எனவே அதிஉச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதுதான் இவ்வாறு இந்த விபத்துகளிலிருந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பினை தரும். விபத்துகள் ஏற்படுத்திய தாக்கங்கள்

0: இருந்தாலும் கூட நீங்கள் இழப்பீடுகளை பெற முடியும். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அழைத்து ஆலோசனைகளை பெறலாம். 416-993-8443
1: எதிர்பாராத நேரத்தில் ஒரு கனப்பொழுதில் இடம்பெறுவதுதான் விபத்து. விபத்தொன்று ஏற்பட்டவுடன் நீங்கள் இந்நேரமும் நம்பிக்கையுடன் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜை அழைக்கலாம். உங்களுக்காக தனது சேவையை இந்நேரமும் வழங்குவதற்காக அவர் காத்திருக்கின்றார். ஜிடிஏயில் பல பாகங்களில் தன்னுடைய சேவையை மக்களுக்காக 30 வருடங்களுக்கு மேல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். ஸ்கார்ப்ரோ, மார்க்கம், மிசிசாகா, பிரம்டன், நார்த் யோர்க் ஆகிய இடங்களில் தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆண்டாரியோவில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் அவர்களுடைய சேவையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்களும் அழைக்கலாம். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ், 416-993-8443 416-993-8443

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: VJ Productions, Vijaya Jewelry-உடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: 6:48 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
8: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
9: சாத்விகா கதைக்கிறேன்.
7: சாத்விகா, எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் சாத்விகா. இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
9: விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ல இருந்து தி வெட்டிங் சாங்.
8: நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க சாத்விகா. நீங்க நல்ல வடிவா தமிழ் கதைக்கிறீங்க. சோ இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா?
9: நன்றி. சரி,
7: நன்றி, வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
8: ஸோ எஸ், இன்று எங்களுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி இல்லையில் அனுபவம், இரண்டுமே தேவைதான் வாழ்க்கையில் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். ஸோ இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஜஸ்மிதா சிவரூபன் மற்றும்
7: லாவண்யா.
8: தொடர்ந்து சீன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் லாவண்யா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஆண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4576-0651 conditions apply.
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு Audi 2026 A3 கார்,
7: என்னது
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. நேரம் 7:01. நீர்களை இப்பொழுது முதல் 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையில் டியூன் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. வெளியில் 14 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 14 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் திங்கட்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: கோபிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரோவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ். 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரோ. 416-522-1775.
5: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
6: Sigma's an action adventure film.
7: Abba, bye marba, sulidba.
6: Filled with a lot of new fresh elements.
8: Indha soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
6: Like heist, treasure hunt.
9: Inoru kodi.
10: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
5: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
11: Audience ku enna theviyo adu pannu.
5: Sigma.
12: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அல்பர்டாவின் பிரிவினையுடன் தொடர்புபட்ட பொதுமக்கள் பதிலளிப்பு நெருங்கி வரும் நிலையில் அதனை நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக அம்மாகாண தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடாவிலிருந்து பிரிவது குறித்த பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலான 10 கேள்விகளுக்கு எதிர்வரும் 19 தேதி அல்பர்டா மக்கள் பதிலளிக்க உள்ளனர். தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசுவதன் மூலம் மொழித்திணிப்பு செய்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். பிரதமர் பங்கேற்ற அரசு நிகழ்வு மேடையில் இந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இடம் வழங்கப்பட்டதெனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேவேளை இருமொழிக் கொள்கையை மதிக்கும் முதலமைச்சர் விஜய் மிக தெளிவாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாற்றியதாக காங்கிரஸ் உறுப்பினர் சிதம்பரம் வரவேற்றுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அனுர அரசு நிறைவேற்ற தவறினால் வடக்கை போன்று கிழக்கிலும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்த உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வாக்குறுதிக்கு முரணாக பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் புதிய சட்டத்தை அரசு கொண்டு வருவதாக அது சாடியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember. No charge 10-year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமத் தம்சேன்,
1: 4370702 4780602 4780602.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
3: Amude Tamile Alagiya Moliye
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம் உலகமெங்கும் கிளை பரப்பி வெற்றி நடை போடும் இந்த வேளையில் தமது 30th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். சிறப்பு சலுகைகளும் மாபெரும் மலிவு விற்பனையும்.
6: இம்மாதம் 25th வரை உங்கள் பழைய நகைகளை 1 $180 முதல் விற்று பணம் பெற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் 1 $140 முதல் பெறலாம்.
5: மற்றும் சிங்கப்பூர், துபாய் நகைகள் தங்க விலைக்கே பெற்றுக் கொள்ளலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கத்தின் 30th ஆண்டு கொண்டாட்டத்தில் இணைந்து பயன்பெற அழைக்கின்றனர். மார்க்கமன் ஸ்டீல்ஸ், எல்லோ பில்டிங், 6477022159.
7: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 4168345482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க் .ca.
5: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
7: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.